0: அவர் நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Kanna, one time on pannita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Do dap down, dap.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: புத்தன்பூர்

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு ஏற்றத்தை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். சமீபத்திலே ஒரு வாக்கியம் ஒன்றை வாசித்தேன். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை மாற்ற முடியாது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் மாற்ற முடியும். இது என்ன முரண்பாடான வாக்கியம்! நீங்கள் உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை மாற்ற முடியாது, ஆனால் மாற்ற முடியும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தனக்குத்தானே முரண்பட்டு நிற்பது போல இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. ஆனால் அது சொல்ல வருகின்ற கருத்து என்ன? நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய அபிப்பிராயங்களை, நம்முடைய திறமைகளை, பழக்க வழக்கங்களை நாம் முயற்சித்தால் நம்மாலே மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் மற்ற மனிதர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணாதிசயங்களை நாம் மாற்ற வேண்டும், நம்மை பற்றி அவர்களுடைய அபிப்பிராயங்களை, விமர்சனங்களை நாம் மாற்ற வேண்டும் என்று நாம் எத்தனை முயற்சித்தாலும் அது நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்காது. ஆகவேதான் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நீ உன்னுடைய நல்ல செயல்களை எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து கொண்டிரு என்று நமக்கு பெரியோர்கள் அறிவுரை சொல்கிறார்கள். சரி, வாக்கியத்தினுடைய முதல் பாதி ஒப்புக்கொள்வதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே வாக்கியம் என்ன சொல்லுகிறது? உன்னால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை மாற்ற முடியும் என்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்க வேண்டும். எல்லோருமே தீய எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. எல்லோரும் சுயநலத்தோடு உன்னை விமர்சிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நல்ல குணாதிசயங்கள் கொண்டவர்கள், நல்ல திறமைகள், பழக்க வழக்கங்கள் கொண்டவர்கள், தன்னுடைய அபிப்பிராயத்தால் உன்னை மேம்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆகவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கும்படி உன்னால் மாற்றிக்கொள்ள முடியுமே. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய தீய குணாதிசயங்களை உன்னால் மாற்ற முடியாது. உன்னை பற்றிய அவர்களுடைய விமர்சனங்களை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையே நல்ல மனிதர்களாக, அதாவது தீய மனிதர்களுடைய சுற்றத்திலிருந்து விலகி நல்ல மனிதர்களுடைய சுற்றத்தை உன்னால் அமைத்துக் கொள்ள முடியும் தானே என்கிறது இந்த வாக்கியம். எத்தனை ஆழமான ஒரு கருத்து இல்லையா! நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல விதமாக. அதுபோல நம்முடைய சுற்றமும் நட்பும் நல்ல மனம் படைத்த, நல்ல குணாதிசயங்கள் கொண்ட, நல்ல நல்ல மனிதர்களாக இருக்கும்படி நாம் அமைத்துக் கொள்ளலாம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் நன்மை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. உங்கள் பற்கள் எத்தனை கூர்மையானதாக இருந்தாலும், வலிமையானதாக இருந்தாலும், உங்களால் தண்ணீரை கடிக்க முடியாது என்று ஒரு ஆப்பிரிக்க பொன்மொழி உண்டு. இந்த பொன்மொழி நமக்கு என்ன சொல்ல வருகிறது? பொதுவாக பொன்மொழிகள் எல்லாமே ஆழமான வாழ்க்கை தத்துவத்தை தன் உட்கருத்தாக கொண்டவை. அந்த அடிப்படையிலே இந்த பொன்மொழி நமக்கு உணர்த்துகின்ற கருத்து என்ன? நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு தன்மை படைத்தது. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தகுந்த வகையிலே, அதை வெற்றி கொள்வதற்கு தகுந்த வகையிலே, அந்தந்த சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் உயரத்தை காட்டிலும் குறைவான வாசல் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்கள் உயரத்தை குறைத்துக் கொண்டு குனிந்து செல்ல வேண்டும். சற்று உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாசல் படி வருகிறது எனும் பொழுது நாம் அதை தாண்டி கடந்து செல்ல வேண்டும். அதுபோலத்தான் எதிர்படுகின்ற சூழல் வாழ்க்கையிலே எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல நம்மை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். காற்றும் தண்ணீரும் எப்படி கொள்கலனுக்கு தகுந்தாற் போல தன்னை வடிவமைத்துக் கொள்ளுகின்றனவோ, அதற்குள்ளே தன்னை நிரப்பிக் கொள்ளுகின்றனவோ, அதுபோல வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொண்டு அதனூடாக புகுந்து புறப்பட்டால்தான் அதை வெற்றி கொள்ள முடியும். ஆனால் இந்த மாற்றம் என்பது நேர்மறையான விஷயங்களை கைவிட்டு எதிர்மறையான விஷயங்களை கை கொள்வதாக இருக்கக்கூடாது. அந்த சூழலுக்காக நான் அதுவரை நல்லவனாக இருந்தவன் தீயவனாக மாறிவிட்டேன், என்னிடத்திலிருந்து ஒரு நல்ல பழக்கத்தை விட்டு தீய பழக்கத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்வது அல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல தன்மைகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்காமல் அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதுதான். அப்போதைய வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே வாழ்க்கையை நாம் வெற்றி கொள்வதற்கு ஒரே உபாயமாக இருக்க முடியும். அதை இன்றைய தினம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அத்தனை தினங்களிலும் நாம் கடைபிடிப்போம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் 28 தேதியான இந்த தினத்துல, இதற்கு முன்பாக, அதாவது கடந்த காலத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு மிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1586 சர் தாமஸ் ஹாரியட் அப்படிங்கிற பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு கணிதவியலாளர், வானியல் ஆராய்ச்சியாளர், கடந்த வாரம் இதே முதன் முதலாய் நிகழ்ச்சியில நிலவினுடைய வரைபடத்தை நுண்ணோக்கியால் பார்த்தவாறு பூமியில் இருந்தபடியே வரைந்த முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி திரு ஹாரியட் அவர்களை பற்றி நாம படிச்சோம். இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐரோப்பிய கண்டத்திற்கு முதன் முதலாக உருளைக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு காய்கறியை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் ஹாரியட் அவர்கள் தான். உலகின் பல பகுதிகளுக்கும் கடல் வழியாக பயணப்பட்டவர். விர்ஜீனியாவிலிருந்து லண்டனுக்கு திரும்பி வந்த போது தன்னுடைய பயணத்திலே தன்னை மிகவும் கவர்ந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிற அந்த ஒரு காய்கறி கிழங்கு வகையை தன்னுடைய தாய் மண்ணிற்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார். அப்படி ஐரோப்பாவிற்கு முதன் முதலாக உருளைக்கிழங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1800 ஆண்டிலே லண்டன்ல தேம்ஸ் ரிவர் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் படையணி உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக மெரைன் போலீஸ் அப்படிங்கிற பெயர்ல 1798 உண்டாக்கப்பட்ட காவல் படையணி தான் உலகத்தினுடைய மிக பழமையான காவலணியாக விளங்குகிறது. ஆனால் 2 கழித்து 1800 அந்த மெரைன் போலீஸ் அப்படிங்கிற காவல் படையானது தேம்ஸ் நதி காவல் படை அப்படிங்கிற பெயர்ல புதியதாக மாற்றம் செய்யப்பட்டு பல முன்னேற்றங்களோடு அமைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவலணியாக அது விளங்குகிறது. தேம்ஸ் நதிக்கரை ஓரத்திலே நங்கூரமிடப்பட்டிருக்கிற வணிக கப்பல்களிலே திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக இப்படி ஒரு காவல் படையணி முதன் முதலாக உருவாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1821 இதே தினத்துலதான் ஸ்பெயின் தேசத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து பெரு தேசம் தன்னுடைய விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றியாக சுதந்திரத்தை முதன் முதலாக இன்றைய தினத்திலே தான் சுவாசிக்க தொடங்கியது. அதே போல 1858 ஆங்கிலேய அதிகாரியாக இந்தியாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஜேம்ஸ் ஹெர்ஷல் அப்படிங்கிற ஒருத்தர் மனிதர்களினுடைய கைரேகையை அவர்களுக்கான ஒரு முக்கியமான அடையாளமாக பயன்படுத்த தொடங்கினார். சீனர்கள் ஆதி காலத்திலிருந்தே மனிதர்களினுடைய கைரேகையை ஒரு முக்கியமான அடையாளமாக பயன்படுத்திய வரலாறு இருக்கிறது. அதே போல ஜேம்ஸ் ஹெர்ஷல் அவர்களுக்கு பிறகு 1880 ஹென்றி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான மிக முக்கியமானது ஒரு தடயமாக கைரேகையை பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல 1858 பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் நாடார் அவர்கள் முதன் முதலாக வானவெளியிலிருந்து பெட்டிட் பெக்டர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை, அதாவது 80 உயரத்திலே இருந்து ஒரு படம் பிடித்திருக்கிறார். இதுதான் ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம். அதே போல 1851 முழுவதுமாக நடைபெற்ற ஒரு சூரிய கிரகணத்தை டைகியூரியோடைப் என்று சொல்லப்படுகின்ற புகைப்பட உத்தியின் மூலமாக முதன் முதலாக படம் பிடித்தார்கள். ஒரு சூரிய கிரகணம் படம் பிடிக்கப்பட்டது முதன் முதலாக அப்போதுதான். இப்படி பல சிறப்பு மிக்க விஷயங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான பல ஆரம்பங்கள் நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
7: For details call 0564154242.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நெப்போலியன் ஹில் அவர்களினுடைய ஒரு கூற்று, ஒரு செயலை துவங்கும் போது அதை வெற்றி பெறுவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் என்னிடத்தில் இருந்தால்தான் அதை நான் துவங்குவேன் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்க கூடாது. கையிலே என்ன இருக்கிறதோ அதை கொண்டு உங்கள் செயலிலே நீங்கள் ஈடுபடுங்கள். உங்கள் முயற்சியை நீங்கள் துவங்குங்கள். அந்த முயற்சியை நீங்கள் விடாமல் தொடர தொடர வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகின்ற உபகரணங்கள் அத்தனையும் உங்களை வந்து சேரும். அதை வெற்றிக்கான பாதையிலேயே நீங்கள் கண்டெடுப்பீர்கள் என்கிறார் நெப்போலியன் ஹில் அவர்கள். இந்த கூற்றிலே நிறைய விஷயங்களை நாம் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, நல்ல முயற்சிகளை துவங்குவதற்கு நாம் காலதாமதம் செய்யக்கூடாது. அந்த முயற்சியை துவங்க வேண்டும் என்கிற எண்ணமே அதற்கு சாதகமான ஒரு சில விஷயங்கள் நம் புத்திக்கு புலப்பட்டதால் தான் நமக்கு தோன்றியிருக்கும். ஆகவே அவற்றை துணையாக வைத்துக் கொண்டு அந்த நல்ல முயற்சியை நாம் துவங்கியே ஆக வேண்டும், காலத்தை கடத்தாமல். இரண்டாவது, அப்படி நீங்கள் உங்களை அந்த முயற்சியிலே ஈடுபடுத்திக் கொள்ளும் போது சில நேரம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தெரிய வரும். சில நேரங்களிலே நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் முயற்சியை விட்டு நீங்கள் விலகக்கூடாது. தொடர்ந்து உங்களை நீங்கள் முயற்சியிலே ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எதை சாதிக்க விரும்பினீர்களோ, எந்த நோக்கத்தை கருதி அந்த முயற்சியை துவங்கினீர்களோ அதை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அந்த தொடர் முயற்சியினாலே, அந்த விடாமுயற்சியினுடைய பலனாலே கண்டிப்பாக நீங்கள் அந்த வெற்றியை பெறுவதற்கான, அந்த நோக்கத்தை அடைவதற்கான சாதகமான விஷயங்கள் எல்லாம் அந்த பாதையிலே உங்களுக்கு வசப்பட்டு கொண்டே இருக்கும். அதன் துணையோடு நீங்கள் நிச்சயமாக அந்த நோக்கத்தை வென்று காட்டுவீர்கள். அதிலே மாற்று கருத்தே கிடையாது என்பதுதான் நெப்போலியன் ஹில் அவர்களினுடைய இந்த வளமான அர்த்தம் புதிந்த வாக்கியம் நமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான வழிகாட்டுதல். அந்த வகையிலே நல்ல நல்ல முயற்சிகளை இன்றைக்கு நாம் துவங்குவோம், இன்றைக்கே துவங்குவோம். அதுபோல ஏற்கனவே துவங்கிய நல்ல முயற்சிகளை விட்டுவிடாமல் தொடர்ந்து இந்த தினத்திலும் கடைபிடிப்போம். அவற்றிற்கான நற்பலன்களாய் நாம் கருதிய நோக்கத்தை நாம் கை கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். முயற்சிகளின் தொடர்ச்சியாலே இனி வரும் நாட்களும் நமக்கு அப்படியே திகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கமிங் அப் நெக்ஸ்ட்,
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். 28th of July, லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் ஜூலைல போயிட்டு இருக்கோம். அப்பாடி, ஜூலை முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா, இல்ல வந்து எப்படி போயிட்டு இருக்கு? நேத்துக்கு நான் கேட்டதை உங்ககிட்ட, ஹவு இஸ் இட் கோயிங், வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு, அதர்வைஸ் ஆல்சோ ஜூலை எப்படி போகுதுன்ட்டு நிறைய பேர் வந்து சொன்னது, பரவாயில்ல, பெட்டரா தான் இருக்கு, ஓகேவா தான் இருக்கு, முடிஞ்சா போதும்லாம் வந்து யாருமே கிட்ட சொல்லல. ஸோ ஐ ஹோப் திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் வித் எவ்ரிபடி. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல ஜூலை முடிந்து ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்க போகுது. அண்ட் திரும்பி பாக்குறதுக்குள்ள அடடா, சம்மர் முடிஞ்சிருமேங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மிட் டே பிரேக் ஆகட்டும், இல்ல சம்மருக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த துபாய் சம்மர் சர்ப்ரைசஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆகஸ்டோட முடிஞ்சிடும். செப்டம்பர் 15th வரைக்கும் மிட் டே பிரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் செப்டம்பர் 15th அப்படின்னு போன மாசம் இல்லை மே மாசம் சொல்லும்போது எப்படி இருந்தது, இப்போ வந்து செப்டம்பர் 15th அப்படிங்கும்போது இப்படி டக்குனு திரும்பி பார்க்கறதுக்குள்ள செப்டம்பர் 15th ஆகிடும், அண்ட் சம்மரும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும்போது ஆஹா அப்படின்னு இருக்கு. அப்படி இந்த இந்த வருஷத்து சம்மர் தான் வந்து ஏதோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த வருஷமே வந்து அந்த ஹோல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்மளை யூனோ நேரத்தை மறக்கடிக்கிற மாதிரி, காலத்தை மறக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மைண்டை ஆக்கிபை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரமும் காலமும் போகிறதே தெரியாது. இதே ஃபீல் தான் வந்து நமக்கு கோவிட்லையும் ஆச்சு இல்லையா. எப்படி வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் போச்சுன்னே தெரியல. நம்ம எல்லாரோட லைஃப்ல இருந்தும் அந்த ஃபியூ இயர்ஸ் என்ன பண்ணோம், எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்க வேண்டியது, பட் லைஃப்லேருந்து அப்படியே கட் பண்ணி ஒரு சங்கா தூக்குன மாதிரி இருக்குல்ல அந்த ஃபியூ இயர்ஸ், அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி இங்கே எல்லாம் வந்து விர் ஆல் பேக் டு நார்மல். ஸோ டென்ஷன் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், சரியா? அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன் மெரிசல் மார்னிங்கில். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பீமாலிருந்து ரகசிய கனவுகள், பிரியமானவளை, எஸ் பிரியமானவளை தானே, ஆமாம் ஆமாம், பிரியமானவளை படத்துலேருந்து எனக்கு ஒரு ஸ்நேகிதி பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அப்புறம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்கிறது எல்லாம் எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்புவீங்களா இன்ஸ்டாகிராம்ல, ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் வந்து என்னோட ஸ்பெல்லிங். ஸோ ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிட்டு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க, சரியா? எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எந்த ஊர் ஒரு எந்த நாட்டில் இருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய மெசேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன், சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
9: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நமக்கு இப்பெல்லாம் திங்ஸ் டெலிவரி வீட்டுக்கு வந்து கிடைக்கிறது எவ்வளோ சௌகரியமான ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு பைக்ஸில் மோஸ்ட்லி கொண்டு வந்து தருவாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு வந்து இ பைக்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ் இதில் எல்லாமும் கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம துபாயோட ஆர்டிஏ ரூல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவங்களோட இ பைக் டெலிவரி சர்வீஸை இன்னும் ஒரு 7 ஏரியாஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெப்ரவரியில் இதோட பைலட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து புது ஏரியாஸ் லைக் அல்துவார் 1-2, கிசேஸ் 1, முகமது பின் ராஷித் புலவார்டு, துபாய் மீடியா சிட்டி, JLT, துபாய் மரீனான்னு சொல்லி இந்தந்த ஏரியாஸ்ல எல்லாமும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்த்தோம்னா கராமா, ஹம்ரியா, உம்ஹுரேர், அல் மன்கோல் இந்த ஏரியாஸ்ல தான் வந்து இந்த இ பைக் டெலிவரி சர்வீசஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக இந்தந்த ஏரியாஸ்ல, இப்போ நான் சொன்ன இந்த ஃபியூ ஏரியாஸ்ல, இ பைக் டெலிவரி சர்வீசஸை வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இது வந்து துபாயோட கமர்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி 2030 அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போற மாதிரியான ஒரு புது டெவலப்மெண்ட்ங்கிறதையும் ஆர்டிஏ தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு.
3: 90
2: is not out.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At I Treat Ayurveda, Dubai Silicon Oasis and DAP 1 Dubai.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன்.

0: பேச்செல்லாம் பார்த்தா கொஞ்சம் அப்படிதான் தோணுதேங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரோட பேச்சு என்ன சொல்றேன் புரியுதா? 7:41 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆக்டர் தனுஷ் அவருடைய பர்த்டே இல்லையா, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். அண்ட் தனுஷ் அமேசிங் டேலண்ட் அவர் இல்லையா, அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா அது டினை பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் அவர். அவர் பேசின சில விஷயங்கள்லாம் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இட் இஸ் கோயிங் வைரல். என்ன நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு, அவர் ஏதாவது ஆடியோ லான்ச்சா, வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னும் சரியாக கவனிக்கலை. பட் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தின் முன்னாடி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இன்னைக்கு அவருடைய பர்த்டே. அண்ட் அதில் அவர் சொன்னது தான், ஒரு உள்ளி குச்சி பையனாக வந்து என்ன இவ்வளவு தூரம் நீங்கள் நம்பி ஆதரிச்ச மக்களாகிய நீங்கள் இல்லைனா நான் இங்கே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று, நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் அவதூறு பேசுகிற வதந்தி பரப்புகிற பசங்க கிடையாது, நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஒல்லிக்குச்சி பையனை உங்களில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டு இவ்வளோ அன்பெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவருடைய பேச்சை. பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுதுன்ட்டு. எனவே விஷிங் தனுஷ் அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அடுத்ததாக வந்து என்ன பாட்டு, சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்லாம் நல்ல ஒரு பாட்டாக உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் எப்படி இருக்குது பார்த்துடலாமா?
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams na.
0: E11 ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. ஆமாம், E11 ஒரு கிராஷ் எங்கே இது, ஐ திங்க் மம்சார் தான். அந்த மம்சார் ஏரியாவில் மட்டும் ஏன் டெய்லி கிராஷ் நடக்குது டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுதுன்னு தெரில. அங்கே ஏதாவது காம்ப்ளிகேட்டடான யூனோ எக்ஸிட் ஏதாவது இருக்கா? எவ்ரி டே டெய்லி வந்து ஒரு கிராஷாவது அங்கே என்னால் பார்க்க முடியுது. அது ஒன்று. 311 வந்து என்னது இது, டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே. சிட்டி சென்டர் ஜாயாலாம் தாண்டதுக்கு அப்புறமா தான் டிராஃபிக்கே ஆரம்பிக்குது. பொதுவாக இன்னும் கொஞ்சம் நல்லா லென்த்தியாக போகும், பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அண்ட் 611 இஸ் ஃப்ரீ. 611 வந்து டிராஃபிக் பெருசாக ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் ரைட் பிஃபோர் கவனிஜ் ஒரு கன்ஜெஷன் பார்க்க முடியுது. அதை தாண்டி வேறு எந்த ரோட்லேயும் எந்த ஒரு கன்ஜெஷனோ இல்லை வந்து டிராஃபிக் ஜாமோ கிராஷோ எதுவும் கிடையாது. இந்த மூணு ரோட்ஸ் தான் மேஜராக என்னால் டிலேஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஹாப்பியாக டிரைவ் பண்ணுங்கள்.

0: brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, சிலாக் சாங் ஆஃப் தி ஆர்ல கட்டது தமிழ் படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்றேன். அண்ட் பிரேக் வரும் அப்புறமா, அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் மனசு திட்டமிட்டல.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
8: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
9: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Le Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. PNC apply.

0: ரெண்டு மூணு நாளா மழை வர போகுதே அப்படின்னு தான் நம்மளோட நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது ஏத்த மாதிரி ஒரு சில இடங்கள் எல்லாம் வந்து மழை கொட்டி தீத்திட்டு இருக்கு. இது நம்ம இருக்கிற இதே நாட்டுல தான் வந்து இப்படி மழை கொட்டுதான்னு ஒரு ஒரு வீடியோவையும் பார்க்கும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டு இருக்கேன். ஆமா, அதுவும் அந்த டேட் எல்லாம் வேற நான் செக் பண்ணுவேன், இப்ப போஸ்ட் ஆன வீடியோவா இல்ல எப்பயோ போஸ்ட் ஆனதா ஆர் லைக் பழைய வீடியோவா என்ன ஏதுன்றானா. இல்லை, மழை வந்து நல்லா பெய்யுது. நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லியிருக்கிறது அதுதான், யூஏ ரெசிடென்ஸினும் ஃபர்தர் மழை எல்லாம் எதிர்பார்க்கலாம். டெம்பரேச்சர் என்ன ஜாஸ்தியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நேற்றுக்கு நான் எங்கே பார்த்தேன் ஒரு வீடியோ, ராசல்ஹைமால ஏதோ ஒரு இடத்துல வந்து மழை கொட்டி தீத்துருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஷார்ஜாவோட அல்தி இதில் இந்த மாதிரி சம் இன்டர்னல் ஏரியாஸ்லாம் மழை கொட்டிகிட்டு இருக்கு. அதோட எஃபெக்ட் இந்த பக்கம் நமக்கு தெரியலனாலும் எங்கேயோ மழை பெஞ்சிட்ருக்கு, அது மட்டும் நடக்குது. கோடை மழை நல்லாவே பெஞ்சிட்ருக்கு. எனிவே, ரைட் நவ் நல்ல பாட்டெல்லாம் கேட்டு மழை வந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் நம்ம மனசுக்குள்ள. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு 800-8940 கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: எனக்கு வந்துட்டு ஒரு பாட்டு வேணும்.
0: பாட்டு தரேன், உங்க பேர் சொன்னாதான் தருவேன்.
1: உன் பேரே தெரியாதான் பாட்டு. செல்வராஜா பேசுறேன்.
0: செல்வராஜாவா?
1: சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே,
0: எங்கேயும் எப்போதும்ல இருந்து பாட்டு தானே கேட்டீங்க? மனசோட்டமேட்டு வந்து இதுக்கப்புறமா நான் 10-11 கொடுப்பேன் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி. கேட்டுதான் சொல்லுங்க. சரியா, அவர் வைஃப் பிரியாக்காகவும் எங்கேயும் எப்போதும் அவர் கேட்டு பாட்டு பிளே பண்ணிட்டு தோ வந்துடுறேன்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளங்களை இலக்கு வைத்து ஈராக் பகுதியில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத் பகுதியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதல்கள் அந்நாட்டின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த சவுதி அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் வலியுறுத்துவதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடன் மிகவும் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சாதகமான வாய்ப்பு உள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்டார். இருப்பினும் அமெரிக்காவுடன் தாங்கள் எவ்வித நேரடி பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மூன்றாவது நாளாக நேற்றைய தினமும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எந்தவொரு மோதல்களும் இடம்பெறவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்த தீர்மானித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரானும் தற்பொழுது தனது தாக்குதல்களை நிறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேகதாது அணை குறித்து எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் ஸ்ரீ ராஜ் பூஷன் சௌத்ரி இதனை தெரிவித்தார். காவிரி பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த 2018 பிப்ரவரி 16 தேதி அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்தவொரு கட்டுமானத்தையும் கட்ட தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என ஜலசக்தி துறை இணை அமைச்சர் ஸ்ரீராஜ் பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். நடுவர் மன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியாக காவிரி நீரை அந்தந்த மாநிலங்களில் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட தங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் பலனை அனுபவிக்கவும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேகதாது அணையை பொறுத்தவரை திட்ட அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விரிவான அறிக்கையை தீர்ப்பாய ஒப்புதலோடு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் கசிவை தடுக்க புதிய மசோதா கொண்டுவரப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இதற்கமைய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடும் அமளிக்கு நடுவே பொது தேர்வு திருத்த மசோதா 2026 தாக்கல் செய்தார். மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அவையில் விவாதம் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் தொடர் அமளியால் நாள் முழுவதும் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் சமரசத்தால் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளிடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன்படி வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மீது மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளில் ஒன்றாக சர்வதேச நிதி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 முதலீட்டாளர் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கையின்படி இலங்கைக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அறிக்கையின் பிரகாரம் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் வரிசையில் இலங்கையின் நான்காவது இடத்தை பெற்றுள்ளது. இதில் முதலிடத்தை வியட்நாமும் இரண்டாவது இடத்தை பெலீஸும் மூன்றாவது இடத்தை மொசாம்பிக்கும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு தொடர்புகள் ஆகிய துறைகளில் இலங்கை தற்போது வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நிதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மைக்கான குறிப்பிட்ட தரவரிசையில் இலங்கை ஐந்தாம் இடம் வரை முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நேற்று மூன்றாம் நாள் ஆட்டம் நடைபெற்ற நிலையில் பாகிஸ்தான் முதலாவது இன்னிங்ஸில் 282 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமையே தமது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 126 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ஷமார் ஜோஷப் 22 ஓட்டங்களையும் கெமர் ஜோ 24 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகளில் தாஞ்சூரின் சந்திரபோல் 135 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். ஜஸ்டின் கிரேவ்ஸ் 20 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். கெமர் ரோச் 5 ஓட்டங்களுடனும் ஷமார் ஜோசப் 22 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சில் முகமது அப்பாஸ் 3 விக்கெட்டுகளையும், குர்ராம் ஷிஜார் 2 விக்கெட்டுகளையும், முகமது அலி மற்றும் அமர் ஜமால் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 311 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் பெற்றிருந்த நிலையில் 155 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றும் நிலையற்ற வானிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு பகுதிகள் மற்றும் சில உள்ளக பிராந்தியங்களில் இன்றும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஃபுஜைரா, கொர்ஃபுகான், ராசல்கைமா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழை தொடர்பான மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இன்று மலைப்பாங்கான பகுதிகளில் உருவாகும் இடியுடன் கூடிய மேகங்கள் பிற பகுதிகளுக்கும் பரவக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனுடன் மிதமானது முதல் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் தூசி புயலும் வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 முதல் 48 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகளில் 37 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 31 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற் பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: சில சமயங்களில் நமக்கு பலத்த அடியை நம்மளே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த ஃபீலிங் வந்து நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க, நம்ம எல்லாரும் வந்து அனுபவிச்சிருப்போம் கண்டிப்பாக. படுத்துட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்போம், படுத்துட்டு உட்காந்து இல்லை, படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். இப்படி நம்ம மூஞ்சிக்கு மேலே இப்படி ஃபோன் வச்சுட்டு தவறி போய் டமால் ஃபோன் நம்ம மூஞ்சியில் விழும், பார்த்துருக்கீங்களா? அதுவும் எஸ்பெஷலி மூக்கு நுனியில், இல்லைன்னா வந்து நம்மளுடைய சீக் போன்ஸ். ஓகே, இந்த ரெண்டு இடங்கள் தான் வந்து பயங்கர சென்சிட்டிவ், சரியா? நம்மளோட சீக் போன், கண்ணத்துக்கு மேலே இருக்கிற அந்த போனு, மூக்கு நுனி, இந்த ரெண்டு இடங்களில் ஃபோன் விழுந்துச்சுன்னா யாரை திட்டுறதுன்னு தெரியாது, ஏன்னா அந்த வழியை ஏற்படுத்தினது நம்ம தானே. இதே மாதிரி தான் வந்து நம்ம நடந்து போகும்போது எங்கேயாவது கால் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலோட அந்த சுண்டு விரல் எஸ்பெஷலி, இல்லை வந்து நம்மளுடைய கையில் இருக்கிற அந்த எல்போ, இதெல்லாம் வந்து எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படின்னு கோவம் வரும். ஆனால் யார் மேலே கோவப்படுறது? நம்ம மேலே தான் வந்து கோவப்படணும். ஏன் சொன்னேன்னா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இப்போ எனக்கு ஆச்சு. அந்த வலி வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி ஆச்சு. நம்ம வந்து பேசும்பொழுது இந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து போடுவோம் இல்லையா, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து போடும்போது அப்படின்னு இப்படி கை நழுவி ஒரு கிரிப்பாக விழுந்து சொன்ன மாதிரி என்னோட சீக் போன் இடிச்சது. என் மேலே வந்து நான் கோவப்பட்டுக்க வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து நான் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு பேசணும் இல்லையா, அதனால் கோவத்தெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது, மெரிசல் மார்னிங்கில் நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாருங்களேன், கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் பாட்டுக்கு நம்ம செல்வராஜா அவர்கிட்ட பேசி டப்புன்னு ஃபோனை வச்சுட்டேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் நான் படிக்கவே இல்லை. மெசேஜ் அனுப்பினவங்கலாம் என்னோட மெசேஜ் நீங்கள் சொல்லலை, படிக்கலை அப்படின்லாம் எனக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இருங்க இருங்க இருங்க, நான் என்ன பண்றேன், நான் கோல்ட் ரேட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் நான் படிக்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: அதே அதே gold coins win பண்ணலாம், மறக்காம screenshot அனுப்புங்க. and 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 487 திரம்ஸ் 50 fills, 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 451 திரம்ஸ் 50 fills ஆக இருக்கு. தங்க விலை கம்மியா இருக்கு போல இருக்கே.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam, anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay Abhi, good morning ungalkum. Gopi Noble vandu good morning anape irukkaru. Hi na Gopi from Bangalore, please say hi to my friends in Dubai, Mr. Tamil, Miss Subi, Miss Ashlyn appdin sollirukanga. Adade nice. Jeevitha message anape irukanga, good morning from Anaga and Sharanya appdinte. Balakrishna apram ரவி ஃப்ரம் தோஹா, அண்ட் தென் அருள் செல்வன் ஃப்ரம் துபாய். அவர் வந்து அவருடைய மகன் விக்கிக்கு இன்னைக்கு 18th பிறந்த நாள், வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்கிக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு சொல்லுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் சார்பா. சர்தார் கான் குட் மார்னிங், சுபு குட் மார்னிங், தேவமுருகன் குட் மார்னிங், முகேஷ் குட் மார்னிங். முகேஷ் சொல்லியிருக்காரு 2026 ஆமாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. வி ஆர் நியரிங் தி எண்ட், இந்த வருஷத்துடைய முடிவுக்கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம். டேஸ் ஆர் ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு ஏன் அதை சொல்லியிருக்காருன்னா, 7 நான் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி தான் சொன்னேன், திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாருங்க அப்படின்ட்டு. குணா மாதவன் வந்து இனிய காலை வணக்கம் தோழி, நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் நலம் குணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிவாஸ் குட் மார்னிங். ஓகே, நிவாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்ஜே பிராவோ பற்றி அப்டேட் கொடுங்க, அவரோட ஷோ யார் பண்ணுவாங்க சின்ஸ் ஹீ இஸ் இன் டூ திஸ் ரியாலிட்டி ஷோ அப்படின்ட்டு. ஆமாம், பிராவோ வந்து ரியாலிட்டி ஷோ ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணார், அவரோட ப்ரொஃபைல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னென்னா, அஃப்கோர்ஸ் எல்லா ரியாலிட்டி ஷோஸ் மாதிரி தான், இது வந்து முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சதுனால அதை ஷூட் பண்ணதை இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிராவோ வந்து கவலைப்படாதீங்க, டெய்லி உங்ககிட்ட பேசுவார் ஷோவில், சரியா? அது ஒன்று. முகமது தஸ்னீம் குட் மார்னிங், ஐ எம் லிஸ்னிங் டு யுவர் ஷோ ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படின்ட்டு ஒரு 7 அனுப்பியிருக்காரு. அவர் மெசேஜ் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஹியர் இட் இஸ் 11 AM, நல்ல ஒரு டைம் எங்களுக்கு எஃப்எம் லிசன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். முகமது அர்ஷத் குட் மார்னிங், சங்கர் குட் மார்னிங் டு யூ டூ, முகமது ஜாஃபர் உங்களுக்கும் காலை வணக்கம். வேறு யார் குட் மார்னிங் கீர்த்தனா, எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, ஆகஸ்ட் மந்த் வந்து ப்ளீஸ் செலக்ட் யுவன் ஆஸ் ஸ்டார் ஆஃப் த மந்த், ஏன்னா யுவனுக்கு வந்து 31st August பர்த்டே அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் அவருடைய பாடல்கள்லாம். சுலைமான் குட் மார்னிங் டு யூ டூ, லின்சன் குட் மார்னிங், அரசமணி குட் மார்னிங், ராஜ்குமார் காலை வணக்கம், மாலவிகா காஞ்சிபுரம்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வேல் குட் மார்னிங் சிஸ்டர், ராசல் கைமாலேருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் தினேஷ் ஃப்ரம் அபுதாபி, ஹாய் கீர்த்தனா, பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வாய்ஸ் பிரைட்டன் அப்ஸ் மை டே அப்படின்றக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட் மெசேஜஸ் அண்ட் ஆல் தட் லவ். அப்பாடி, இப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது மெசேஜ், உங்களுடைய மெசேஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்று படிக்கணும் இல்லாட்டி வந்து ரிப்ளை கொடுக்கணும், இல்லைனா வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனவே அடுத்ததாக வந்து மருது படத்துலேருந்து கருவை காட்டு கருவாயா, அண்ட் தென் கொம்பன்லேருந்து கருப்பு நிறத்தழுகி, ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். நீங்க கோல் காயின் வின் பண்ணுமா? இப்பவே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: எயின் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி.
3: மேலான அனுபவம்
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, ஸோ எத்திஹாத் ரயில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 1 month ஆகிடுச்சா? 1 month இருக்கும்ல எத்திஹாத் ரயில் ஓப்பன் பண்ணி. எத்திஹாத் ரயில் வந்து சந்தோஷமாக மக்களாகிய நாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன, இப்பொழுதுக்கே பிட்வீன் அபுதாபி அண்ட் ஃபுஜைரா தான் இருக்குங்கிறதுனால மற்ற ரூட்ஸ் ஓப்பனிங்காக காத்துட்ருக்கோம். ஸோ எத்திஹாத் ரயிலோடைய அடுத்த ஸ்டேஷன் ஓப்பனிங் டேட்ஸ் என்ன, டிக்கெட் ப்ரைஸஸ் என்ன, அண்ட் மோஸ்ட் சீனிக் ரூட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரஷ்அப் மாதிரி நான் பார்த்தேன். ஸோ ஐ தாட் ஐ வில் லெட் யூ நோ. ஸோ அடுத்த ஸ்டேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு காத்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம துபாய் ஸ்டேஷன் தான். எஸ், எத்திஹாத் ரயில் கேலண்டரில் வந்து அடுத்த முக்கியமான டேட் இஸ் கோயிங் டு பி September 30, 2026. இந்த நாளில் தான் பேசஞ்சர் சர்வீசஸ் வில் ஃபார்மலி எக்ஸ்பேண்ட் டு 2 நியூ ஸ்டேஷன்ஸ். துபாய் ஸ்டேஷன் நம்ம ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் பக்கத்தில், அண்ட் ஷார்ஜாவில் இருக்கிற அல்தேத் ஸ்டேஷனில். ஆனால் ஷார்ஜாவோட அல்தேத் ஷார்ஜா ஸ்டேஷன் வந்து அடுத்த வருஷம் தானே ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க, ப்ரீபோன் பண்ணிட்டாங்களா? ஸோ இந்த டேட்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிகலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யுஏனுடைய மேஜர் பாப்புலேஷன் ஏரியாஸ்ன்னு பார்த்தோன்னா துபாய் அண்ட் ஷார்ஜா தான் இல்லையா? ஸோ இந்த இடங்கள் ப்ளஸ் அபுதாபியை கனெக்ட் பண்ணுறதுங்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் இல்லை, ஒரு 70% ஆஃப் ஒர்க் இஸ் டன். அண்ட் மற்ற ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் வந்து அடுத்தடுத்த வேலைகளாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எத்தியாத் ரயிலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக பார்க்கப்படுறது மதீனா ஜாயதன் லிவா ஸ்டேஷன்ஸோடைய ஓப்பனிங் தான். ஸோ அஹெட் ஆஃப் ஸ்கெடியூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து லேட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் அஹெட் ஆஃப் ஸ்கெடியூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. November 30th ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இந்த அல்தேத் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஈஸியாக இருக்கும், சாரி அல் தஃப்ரா ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பை December 2026 வந்து அல் சீலா, அல் தானா, அல் மீர்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அல் தஃப்ராக்குள்ளே இருக்கிற மற்ற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் தென் March 30, 2027 as per the current schedule, Sharjah University City Station vandu open panuvaanga. So that in the passenger network odiya first phase athoda mudivadaiyum. And right now ticket fares la vandu endha maatchamum illai. Comfort class vandu 55 dirhams la irundhu start aagudhu. Regular fare vandu 109 dirhams, but introductory offer ah indha rate ku tharom solliranga. And premium class vandu it starts from 120 dirhams. Idodiya regular fare vandu paathona 239 dirhams aaga irukku. ஸோ இந்த ரெண்டில் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நவ் கமிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எந்த ரூட் வந்து ரொம்ப சீனிக்கான ரூட், அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான ஒரு ரூட். நம்ம வந்து ட்ரெயினில் போகிறதோடைய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜே என்னென்னு பார்த்தா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஊரினுடைய சீனிக் ரூட்ஸுக்கு ஈடு இணை கிடையாது, ஏன்னா ஜியாகிரஃபி அப்படி நம்ம ஊரில், இங்கே வந்து ஜியாகிரஃபி இந்த மாதிரி. அதுலேயும் வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அழகான ரூட்னு பார்க்கும்பொழுது ஃபுஜைராக்கு போகக்கூடிய ரூட் தான். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அபுதாபி ஃபுஜைரா ரூட்டில் வந்து அர்பன் லேண்ட்ஸ்கேப்லேருந்து அப்படியே ஆரம்பித்து அழகழகான கோல்டன் சாண்ட்ஸ் அண்ட் டியூன்ஸை தாண்டி ஹஜர் மவுண்டன்ஸ் வழியாக அப்படியே போகிற இந்த ரூட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஈவினிங் டைம்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில் சன்செட் பார்க்குற அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே, ஆஹா அப்படின்னு சொல்லி பார்த்தவங்கெல்லாம் வந்து விவரிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஷட்டில் பஸ் சர்வீசஸ் இருக்குது. ஸோ ஃபீடர் பஸ்ஸஸ் இருக்குது, டாக்ஸிஸ் இருக்குது, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வழிவகுத்திருக்காங்க. அதனால டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், சரியா? ஸோ ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட் துபாய் ஸ்டேஷனுடைய ஓப்பனிங்க்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர்

0: and carbon panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: அம்மாடி என்ன சூடு என்ன சூடு.
2: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
0: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நற்றிணையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: You are with Kirtana on Mercel Morning. Golden song of the hour. Golden song of the hour.
1: Brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99%.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ட்ரை ஸ்கின், acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda, dubai silicon oasis and dip 1 dubai.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: Damn it!
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க. This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: 6:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து சதீஷ் ஷரண் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, குட் மார்னிங், இன்னைக்கு என்னோட டாட்டர் பிரகதிக்கு பர்த்டே அப்படின்ட்டு. பிரகதிக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே, ஐ ஹோப் ஷி ஹாஸ் அ கிரேட் டே டுடே, நாங்கள் விஷஸ் சொன்னோம்னு சொல்லுங்க. சரியா, அது ஒன்று. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணியே ஆகணும். எஸ், அப்பப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு நிறையா நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒன்று தான் வந்து அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச். எஸ், அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து பல வருஷங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் சில வண்டர்ஃபுல்லான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் அ பிராண்டே வந்து நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல மெமரிஸ் எல்லாம் அசோசியேட் ஆயிருக்கும். அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் முதல் முதல்ல வாங்கின சம்பளத்தை ஊருக்கு அனுப்பி வைக்கிறது, ஆர் யூனோ யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பணம் அனுப்பி வைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் மெமரிஸ் எல்லாம் இருக்கும் வித் தெம். அண்ட் அவங்களும் வந்து சும்மா கிடையாது, நம்ம அனுப்பக்கூடிய அந்த பணத்தை வந்து சேஃபாக கரெக்டான டைமுக்கு ஊருக்கு கொண்டு போய் பெஸ்ட் ரேட்டில் சேர்க்கறதோட இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இவங்க தான் கொண்டு வருவாங்க. அண்ட் ரைட் நோ நம்ம வந்து பார்த்தோம்னா யூ கேன் ட்ரான்சாக்ட் அண்ட் டபுள் யோர் மனி வித் அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த சம்மருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் தான் அவங்க தராங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அனுப்புகிற பணத்தை வந்து நீங்கள் டபுள் பண்ணலாம். அண்ட் அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் வின் பண்ணலாம். கூடவே வந்து ஒரு புத்தம் புது ஜெட்ஆர் T1 காரும் காத்துட்ருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒன்றும் புதுசாலாம் பண்ணவே வேண்டாம், பல வருஷமாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான். அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாகவோ இல்லை பிரான்ச்சஸ் வழியாகவோ நீங்கள் பணம் அனுப்புங்க. August 13 நீங்கள் வந்து எத்தனைக்கு எத்தனை ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்களோ அத்தனைக்கு எத்தனை இப்போ நான் சொன்ன இந்த பரிசுகள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, உடனடியாக அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ட்ரான்சாக்ட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணித்தார். பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு கட்சிகள் மற்றும் மாணவர்கள் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் அவர் விழாவை புறக்கணித்துள்ளார். ஆளுநர் அறிவுறுத்தல் படி வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்குவதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மனோன்மணியம் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: அசாமில் வெள்ளத்தினால் 5,24,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் ஏற்பட்ட அறுத்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68 உயர்ந்தது. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கரைகள், சாலைகள், பாலங்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 5,24,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 மாவட்டங்களில் 354 நிவாரண முகாம்கள் செயல்பட்டு வருவதுடன் அவற்றில் இடம்பெயர்ந்த 37,724 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய அதற்குரிய சட்டமூலத்தை ஜனாதிபதி அருள்குமார் திசாராய்க்கு சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஊழல் எதிர்ப்பு திருத்தச் சட்ட மூலம் நேற்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இதன்படி 2023 9 இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்ள யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: அவசர நிலைகள், நெருக்கடிகள் மற்றும் பேரிடர்களை திறம்பட எதிர்கொள்ளும் நாட்டின் திறனை மேலும் வலுப்படுத்துவதற்காக முதற்கட்ட பாதுகாப்பு படையினர் மற்றும் முதல் பதிலளிப்பாளர்களுக்கான தேசிய தயார்நிலை மன்றத்தை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் பேரிடர் தயார்நிலை குறித்த விழிப்புணர்வு மற்றும் கலாச்சாரத்தை உருவாக்குவது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். தயாரான தேசத்துக்காக ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த மன்றம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய தயார்நிலை மற்றும் பதிலளிப்பு திட்டமான ஜாஹிசியாவின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படுகின்றது.
1: உலக செய்திகள்.
3: பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் உள்ள போர்டோ நகரத்தில் இருந்து வரும் 15 கிலோமீட்டர் தொலைவில் காட்டு தீ பரவி வருகின்றது. எந்தவொரு அவசர சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று அந்நகரின் மேயர் தெரிவித்துள்ளார். மேலும் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ஏராளமான மக்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அனைத்து தயாரிப்புகளையும் செய்து வருகின்றோம் என்று போர்டோ மேயர் தோபஸ் கோசைனேவ் தெரிவித்துள்ளார். பிரான்சில் இதுவரை 2.2 லட்சம் பேர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை ஸ்பெயினில் மேட்ரிடின் மேற்கு பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டு தீ காரணமாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஹம்பந்தோட்டையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பாகிஸ்தான் மகளிர் அணி சற்று முன்னர் வரை 7.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 33 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் சடாப் ஷமாஸ் 9 ஓட்டங்களுடனும் சித்ரா அமீன் ஓட்டமின்றியும் ஆயிசா ஜஃபார் ஓட்டமின்றியும் ஆட்டமிழக்கு செய்யப்பட்டனர். கல்ஃபரோசா மற்றும் முனிபா அலி ஆகியோர் களத்தில் உள்ளனர். இந்த இலங்கை மகளிர் அணியின் பந்துவீச்சுக்கு அமைய ரஷ்மிகா செவ்வந்தி, சேதனா விமுக்தி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.

0: சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்ம ரொம்ப நினைச்சிட்டு இருந்தோம், இது நடக்கணும்னு நினைச்சோம்னா அது நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒண்ணுதான் வந்து பல சமயங்களா நான் யோசிச்சிருக்கேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். பட் வாட் எவர் இட் இஸ் ப்ராக்டிகலி நடந்திருக்கு இங்க நம்ம துபாயில அப்படின்னு பார்க்கும்போது, ஐ ஃபெல்ட் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆன் தி கிளாக் மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அதுனா, இப்போதான் சண்டே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம துபாய் முனிசிபாலிட்டி. இங்க வர்சான்ல ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஷெல்டர் ஒன்று, இங்க இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாத கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் மற்ற அனிமல்ஸுக்கு எல்லாம் ஒரு ஷெல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம யோசிக்கலாம், ஹியூமன் பீங்ஸ்க்கே வந்து இங்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு, மனிதர்களுக்கே கஷ்டமா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அனிமல்ஸ் பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் தானே நம்மளுடைய ஈகோ சிஸ்டம்க்கு இல்லையா. அதனால அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வந்து கஷ்டப்படும்பொழுது, எஸ்பெஷலி பூனைகள்லாம் வந்து அங்கங்கே விட்டுட்டு போகும்பொழுதெல்லாம் ரொம்ப சேடா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே நிறைய தன்னார்வலர்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல மனசு கொண்ட தன்னார்வலர்கள்லாம் வந்து அவங்க கையிலேருந்து பணம் செலவழிச்சு இந்த மாதிரி பூனைகள் எல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஃபுட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி அடிபட்டிருக்கக்கூடிய பூனைகள் எல்லாம் எடுத்து சரி பண்ணதுக்கு அப்புறமா அதை அடாப்ஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு கொடுப்போம். அதாவது ஒரு நல்ல ஒரு வீடு, யாருக்காவது ஒரு பூனை வேணும் இல்லை ஒரு பெட் வேணும்னு அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த பூனையோ இல்லை நாயோ வந்து ரீஹோம் பண்ணி கொடுக்குறதுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நம்ம அடாப்ஷன் சொல்லுவோம். ஸோ அடாப்ஷன் போகிற வரைக்கும் நம்ம வீட்டிலே வச்சு பார்த்துக்கிறதா என்ன பண்ணுறது, அண்ட் இன்னொன்று இங்கே வந்து எப்படி நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியோ அதே அளவு, ஆர் ஐ வுட் ஈவன் சே லைக் நமக்காகிறத விட எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் இன் ஜென்ரல் இங்கே வந்து வெட்டினரி சர்வீசஸ்க்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா. ஸோ அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம துபாயில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அஃப்கோர்ஸ் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுங்கும்பொழுது அனிமல்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இங்கே சிவில் டிஃபென்ஸ் ஒரு முனிசிபாலிட்டி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து ஒரு ப்ராப்பர் பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம போய் ரிலையபிளாக அவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறதுக்குங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த அனிமல் வெல்ஃபேர் ஷெல்டர் ஓப்பனிங் செய்தி வந்தது. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நானும் போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அங்கே நிறைய அழகழகான கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் வேறு என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியல. ஃப்ரம் ஆஸ் ஃபார் அஸ் வாட் ஐவ் சீன், அங்கே நிறைய பூனைகள்லாம் இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் துபாய் முனிசிபாலிட்டியின் கீழே வரதுனால ப்ராப்பரான சர்வீசஸ் எல்லாம் தருவாங்க, வெட்டினரி சர்வீசஸ் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பத்திரமா பார்த்துப்பாங்கங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஹோப் வந்திருக்கு. யா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், ஏன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் முழுக்க அதுதான் வந்து நிறைஞ்சிருக்கு துபாய் முனிசிபாலிட்டியை பாராட்டி அவங்க இந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்காக. எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக யான்லேருந்து அப்புறம் வந்து இந்த அஸ்குமாரோ பாட்டு இந்த ரெண்டு பாட்டும் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 487 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 451 திரம்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam back to back
2: adutha rendu paattu

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 9:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து சவுதியில நார்மலா இருக்கிற லெவல்ஸை விட சூடு வந்து ஜாஸ்தி ஆக போகுது, ஹீட் வந்து ஜாஸ்தி ஆக போகுது. அபவ் ஆர் நார்மல் லெவல்ஸ் ஆஃப் யூனோ டெம்பரேச்சர் அண்ட் ஹீட்டுக்கு மேல இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்க போகுதுன்னு சொல்லி கணிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்றது சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்திகள்லாம் வரும்பொழுது, இல்ல வந்து ஜஸ்ட் இந்த வெளியில வெயில்ல போய் நம்ம நின்றுட்டு வரும்பொழுதுதான் தெரியும் ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாலைவனம்னா எப்படி இருக்கும்? அண்ட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாத வெறும் மணல் வெளியா இருந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டை இவ்வளோ அழகான ஒரு நாடாக, இன்ஃபேக்ட் எவ்வளோ ஒரு அழகானனா காட்சிக்கு மட்டும் வந்து அழகா கிடையாது, எத்தனையோ விஷயங்கள்ல வந்து இந்த நாட்டுக்கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி முன்னோடியா வந்து பல துறைகள்ல திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான கண்ட்ரி தான் நம்ம UAE இல்லையா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆமாம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற சவுதியில் வந்து அபவ் நார்மல் டெம்பரேச்சர் இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இருக்க போதுன்றிருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம யூஏலையும் பார்த்தோன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் கொளுத்துன்ருக்காங்க. பட் என்ன வெயிலாக இருந்தால் எப்படி இருந்தால் என்ன, எக்ஸ்டர்னலி இந்த மாதிரி சேலஞ்சஸ் என்ன வந்தாலும் நம்ம செய்கிறத செஞ்சுட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாத சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், ஏன் அதையும் தாண்டி கோதுமை அரிசி முதற்கொண்டு விளைவிக்கிற அளவுக்கு இங்கே சப்போர்ட்டிவான என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸாக மாற்றி எடுத்திருக்காங்க. ஒரு சேலஞ்சா இருந்தாலும் ஒரு பாறையிலேயே வந்து புல் முளைக்கி வைக்கிறது எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை கூட வந்து இங்க செய்யறாங்க நம்ம யூஏல. ஏன் இதை சொல்ல வரேன்னா, பொதுவா இங்க வந்து சம்மர்னாலோ இல்ல வந்து இன் ஜென்ரல் வந்து வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் பழங்கள் காய்கறிகள்லாம் விளையறத நம்ம பார்த்திருப்போம். பட் கிரேப்ஸ் விளைவிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து நம்ம ராசல் கைமால ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்மர், ஒரு ஃபேமிலி ரன் நர்சரி, அண்ட் ஒரு ஃபார்மில் வந்து கிட்டத்தட்ட 10,000 சீட்லிங்ஸ் ஒவ்வொரு சீசனும் வந்து கிரேப்ஸ் செடிகள் வந்து அவர் வளர்த்துறாரு. அண்ட் நிறையா கிலோ கணக்கில் கிரேப்ஸையும் வந்து இங்கே விளைவிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஸோ ராசல் கைமா சிட்டியில் வந்து நம்ம பார்த்தோன்னா, ராசல் கைமா பொதுவாகவே ஒரு அழகான ஒரு ஊர், மற்ற எமிரேட்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது பொழுது இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு அழகு ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஸோ சதர்ன் பார்த் ஆஃப் ராசல் கைமாவில் மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு 90 கிலோமீட்டர் ராசல் கைமா சிட்டியிலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து அவருடைய கிரேப் ஃபார்ம் வச்சிருக்காரு. எமராத்தி ஃபார்மர் மர்வான் சேஃப் ராஷித் அல் மஸ்ரோயி அப்படிங்கிறவர். ஸோ இவருடைய அந்த கிரேப் ஃபார்மில் நம்ம பார்த்தோன்னா மேலிருந்து ஜூன் வரைக்கும் கிரேப்ஸ் ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்களாமா. ஸோ அவருடைய ஃபார்மில் வந்து, அண்ட் இது ஒன்றும் புதுசு கிடையாது, நாங்கள் ஒரு சில வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அஃப்கோர்ஸ் கிரேப்ஸோடைய விளைச்சல் வந்து நம்ம பார்த்தோன்னா டெம்பரேச்சரை பொறுத்து வந்து மாறும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, கிரேப்ஸுக்கு வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டக்குன்னு அது வந்து பழுத்துரும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து மைல்டாக இருந்ததுன்னா அகேன் நமக்கு வந்து மே ஜூனையும் தாண்டி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் வந்து இன்னும் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ ஒரு டெசர்ட் வந்து கிரேப்ஸ் செடியை விளைவிக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று இல்லை, அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா எக்ஸ்ட்ரா கேர் வந்து தேவைப்படும். கிரேப்ஸே வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு கொடி வெரைட்டியில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் வந்து டக்குன்னு வந்து வாடி போயிடும். ஏன்னா அதில் வந்து அந்த நீர் சத்தை வந்து தேக்கி வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு நமக்கு சொல்ல முடியாது. யூஸ்வலி கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய செடிகள், மரங்கள், இந்த டியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதிலெல்லாம் வந்து நீர் சத்தை அப்படியே தேக்கி வச்சுக்கும். பட் இது ஒரு கொடி, லேசான ஒரு வெயில் பட்டுச்சுனாலே டக்குன்னு சோர்ந்து போயிடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு யூனோ ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ்லையும் இவர் வந்து அவ்வளவு பெயின் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிரேப் வைன்ஸை வந்து பிப்ரவரி மாதம் கட் பண்ணி விடுவாராமா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஃபர்டிலைசர் கொடுத்து தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா நிறையா கிரேப்ஸ் விளையிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 30 கிலோகிராம்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் வந்து அவருடைய 30-40 மெச்சூரான கிரேப்ஸ் கொடிகள்லேருந்து வரும். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம பார்த்தோன்னா ஆனுவல் ஈல்டு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், டிபெண்டிங் ஆன் த யூனோ ரெயின், அந்த வருஷத்துக்கான ரெயின் அண்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. வேற என்னதான் இங்கே பண்ணலை, யூஏல வேற என்னதான் பண்ணலை சொல்லுங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. டிஎன்சி அப்ளை. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அண்ணதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அண்ணதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
0: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
4: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM டு 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
5: டிராஃபிக் அப்டேட்
6: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty, monthly EMI vero 966 dirhams da.
7: இன்னைக்கு வந்து இந்த டிராஃபிக் ஹாட்ஸ்பாட்டாக தெரியக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஷார்ஜா ரிங் ரோடு. என்னது இது இத்தனை கிராஷஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ கிராஷஸ் பார்க்க முடியுது. ஸ்பெஷலி வந்து எந்த சைடு தெரியுமா, இந்த துபாய் முனிசிபாலிட்டியினுடைய ஸ்கிராப் யார்ட், வேர் ஹவுஸ், அதுக்கு சைடில் போகக்கூடிய யூனோ ஷார்ஜா ரிங் ரோட் ஸ்டேஷன் நம்ம பார்த்தோம்னா 1, 2, 3, 4 கிராஷஸ் ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ரெண்டு டிரெக்ஷன்லையுமே ஷார்ஜா ரிங் ரோடில் விட்டு விட்டு டிராஃபிக் இருக்கிறதும் தெரியுது. 311 டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. S117, அப்புறம் வந்து 3rd இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் தான், பேரூட் ஸ்ட்ரீட், அப்புறம் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் கிசேஸ், அல்நாஹ்தா சைடு, எல்லாத்துலேயும் டிராஃபிக் இருக்குது. E11 நம்ம பார்த்தோன்னா மம்சார் கிட்ட ரெண்டு டிரெக்ஷன்லையுமே டிராஃபிக் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஐ மீன் ரெண்டு டைரக்ஷன்லையும் டிராஃபிக், ரெண்டு டைரக்ஷன்லையும் வந்து ஒரு கிராஷ் வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு என்னமோ தெரியல அவ்வளோ கிராஷஸ். அண்ட் இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா D83 ஒரு கிராஷ், ஆனால் ரிபாட் ஸ்ட்ரீட்ல. பட் அந்த கிராஷின் காரணமாக அங்கே கன்ஜெஷன்லாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே மேப்பில் வந்து கிராஷாக மட்டும் தெரியுது. அண்ட் வேற எங்கே 611 கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆக மொத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஜெஷன்ஸ் அண்ட் கிராஷஸ் ஜாஸ்தியாக இருக்குது. மலிஹா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்றுனால பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் பக்கத்தில் வந்து ஒரு கிராஷியா. இந்த ரோட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணுங்க. டீப் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணுங்க. இல்லைனா அது சில்லாக் சாங் ஆஃப் தி இயர் அடுத்ததான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அதை கேட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க.
5: டிராஃபிக் அப்டேட்
6: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
5: Hear the Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour.
4: Brought to you by Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: உங்களுக்கான
4: இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.

0: எந்த பக்கம் திரும்பினாலும் சம்மர்ல உங்களுடைய காரை கூலா வச்சுக்கிறது எது பண்ணுங்க அது பண்ணுங்க இப்ப கூட நீங்க கேட்டிருப்பீங்க. உங்க வீட்டு ஏசி சரியா இருக்கா பாத்துக்கோங்க, சம்மருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க, சம்மருக்கு ஏத்த மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க, சில்லுன்னு இதை குடிங்க அதை குடிங்கன்ட்டு திருமண பக்கம் எல்லாம் சம்மருக்கான ரெக்கமெண்டேஷன்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ சீசனுக்கு சீசன் வந்து நம்ம உடம்பையும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையும் சரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. எப்போ சொல்கிற மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் வந்து போயிடுச்சுன்னா திருப்பியும் வாங்கிக்கலாம், ஆனால் உடம்பு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், வேற உடம்பு கிடைக்குமா? அதனால இருக்கிற உடம்பை அப்பப்போ பார்த்து கரெக்டாக அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து சர்வீஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஸோ எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் முடியலன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்காக டைம் ஒதுக்கணும். யூனோ அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஏதாவது வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் இருக்குன்னா அதை உடனே போய் பாருங்க. இல்லை அன்றாடம் நம்ம வேலைகளை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது வலி இருக்குது, லைக் சே பேக் பெயின் இருக்குது, ஜாயின் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மண்டைக்குள்ளே வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திங்கிங்கை நிறுத்தவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இல்லை மைக்ரைன் பெயினாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதோடைய ரூட் காஸ் என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணலைனா ஒன்றும் பண்ண முடியாது சரியா? அதுக்காக தான் வந்து வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் இருக்காங்க. அண்ட் வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டரில் இப்போ இம்மீடியட்டாக வந்து உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அபியங்கா, அதுக்கப்புறம் கிழி, ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக்னு இத்தனை சர்வீசஸும் சேர்த்து ஜஸ்ட் 149 திரும்ஸுக்கு இன்ட்ரடக்டரி ஆஃபராக கொடுக்குறாங்க. டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் அண்ட் அவங்களுடைய டீம் வந்து வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டரில் உங்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அல்நாதா 2 தான் அமைஞ்சிருக்காங்க வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர். ஸோ நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 04355 5139 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மாணவர் பட்டமளிப்பு விழா பெரும் சர்ச்சையை தொடர்ந்து தாமதமாக தொடங்கியுள்ளது. 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் பட்டம் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாணவர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து முனைவர் பட்டம் பெறும் அனைவருக்கும் ஆளுநர் பட்டம் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது. முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளி பாடப்பட்டமைக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் எஸ் விஸ்வநாதன் பட்டமளிப்பு விழா புறக்கணித்தார். இந்த சர்ச்சைகள் காரணமாக பட்டமளிப்பு விழா 45 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியது.
1: இந்திய செய்திகள்.
2: யூரியா இறக்குமதியில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மாற்று வழிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. உலக அளவில் யூரியா உரத்தை இந்தியாவை அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகின்றது. சீனாவில் இருந்தே அதிகமான அளவு யூரியாவை இந்தியா இறக்குமதி செய்தாலும் தேவை பூர்த்தியாகவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் யூரியாவுக்கு மாற்றாக அன்ஹைட்ரஸ் அமோனியாவை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அன்ஹைட்ரஸ் அமோனியா என்பது திரவ வடிவில் உள்ள வாயுவாகும். இதை மண்ணில் உட்செலுத்தி பயிர் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமால் வீரவன்சவின் சகோதரரான ஷரத் வீரவன்சவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அரசாங்க வாகனங்களை தவறாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் கடந்த 15 தேதி நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனிடையே முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி முன்னாள் அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்களுள் ஒருவரான அருண ஹென்னத்கே ஆகிய மூவரையும் பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா சென்றடைந்தார். அமெரிக்காவுக்கான இஸ்ரேலின் தூதுவர் ஏகியல் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா நெதன்யாகு ஆகியோரை வரவேற்றார். அவர்கள் வந்தடைந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அவர்களை அமெரிக்காவுக்கு வரவேற்றார். வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு முன்பு கருத்து தெரிவித்த பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் அவரை நேரில் சந்திப்பது இது 8வது முறை என்று கூறினார். இது தமக்கு மிகப்பெரிய கௌரவம், அதே நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்பும் கூட என்று நெதன்யாகு தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையில் 15 பேர் கொண்ட அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. கே எல் ராகுல் அணியின் துணை தலைவராக செயற்பட உள்ளார். யசஸ்வி ஜெய்ஷ்வால், ரிஷப் பந்த், சாய் சுதர்ஷன், துருவ் ஜூரியில், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுத்தார், ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், தேவ்தத் படிக்கல் மற்றும் சரான் ஜெயின் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்றும் நிலையற்ற வானிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு பகுதிகள் மற்றும் சில உள்ளக பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகின்றது. இன்று உள்ளங்க பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் உமல் கோயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
4: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் முத்துக்குமார்.
5: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: சில படங்கள் சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து மேஜிக் மாதிரி. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அது கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மேஜிக் வந்து பல வருஷங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து ரிலேட் பண்ற மாதிரி, என்ன படம்டா அவர், என்ன ஆல்பம்டா அவர், ஆன் த ஹோல் வந்து பா சூப்பர்ல அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். அப்படிப்பட்ட அரிய சில படங்கள்ல இருக்கிற ஒன்று தான் வந்து 7G ரெயின்போ காலனி இல்லையா. நம்ம செல்வராகவன், அதுக்கப்புறம் சோனியா அகர்வால், யுவன் சங்கர் ராஜா, நாமுத்துக்குமார், அதுக்கப்புறம் கார்த்திக் சிங்கர்னு சொல்லி அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றிணைந்து கொடுத்த ஒரு அழகான ஒரு படம் தான் அது. பயங்கர இமோஷ்னலி மூவிங் படம் அது. இல்லை, நம்ம செல்வராகவன் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து இப்படிதான் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சு டீப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயின் பாயிண்ட் வந்து அப்படி டச் பண்ணிட்டு, யூனோ நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த பெயின்ஃபுல்லான அந்த தருணங்களை வந்து டச் பண்ணி நம்மளை யோசிக்க வைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்களே, வழியில் என்ன சுகம் அப்படின்னா சில சுகமான வழி எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து 7G ரெயின்போ காலனி. கேட்டு முடிச்சாச்சு அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு. 10:13 ஆகுது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல மங்காத்தா படத்துல இருந்து பல்லையில ரீஜனல் டென்ஷன்ஸ் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. கடந்த ஓரிரு நாட்களாக நம்ம பார்த்தோன்னா பெரிய அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இல்லை. இருந்தாலும் வந்து அந்த டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம யூஏயிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான். இன்றைக்கி July 28th படி நம்ம பார்த்தோன்னா ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து லார்ஜ்லி நார்மலாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகட்டும், ஜாயத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகட்டும், மற்ற யூஏ ஏர்போர்ட்ஸும் வந்து பெரிய டிஸ்ட்ரப்ஷன்லாம் இல்லாமல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏர்லைன்ஸ் வந்து ரீஜனல் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் பார்த்து வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தான் இருக்காங்க. ஒரு அலர்ட்டான ஒரு சூழலில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை அலர்ட்டில் தான் இருக்காங்க. அண்ட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா கல்ஃப் ஏரியாஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஸ்டில் உங்களோட ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புங்க. பர்டிகுலர்லி நீங்கள் பாரியன், குவைத், சவுதி அரேபியா ஆர் கத்தாருக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது தான் வந்து வைஸான ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லைன் வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது எத்தியாத் ஏர்லைன்ஸ் வந்து செலக்டட் சர்வீசஸை வந்து ஆப்ரேஷனல் ரீசன்ஸ் காரணமாக கேன்சல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சே ஃப்ளைட்ஸ் பிட்வீன் அபுதாபி அண்ட் பாரியன் வந்து இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சஸ்பெண்டடாக தான் இருக்குது. அபுதாபி அண்ட் குவைத்துக்கான ஃப்ளைட்ஸும் வந்து கேன்சல்டாக இருக்குது. அண்ட் எப்போ நார்மல் ஆப்ரேஷன்ஸ் ரெசியூம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது, அவங்களும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ தட் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து அப்டேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ரூட்ஸில் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு வரும். அண்ட் தென் ஃப்ளை துபாயை பொறுத்த வரைக்கும் சவுதியினுடைய அபாக்கான ரெண்டு ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏர் அரேபியா வந்து ஷார்ஜாலேருந்து குவைத்துக்கு, அபாக்கு, தமாம், பாரின், தோஹாக்குன்னு சொல்லி சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் சவுதியா சொல்லியிருக்கிறது என்னன்னா எல்லா ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் சேஞ்சஸ் வந்து அவங்களுடைய புக்கிங் சிஸ்டம் வழியாக அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அதை பார்த்துக்கோங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஆக்ஷன் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் கத்தார் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரரிலி பேசஞ்சர் சர்வீசஸ் டு பாரேன், அதுக்கப்புறம் குவைத் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ஏர்லைனும் அவங்களுடைய கேன்சலேஷன்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ராவல் பிளான்ஸை பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, gold coins win பண்ணனுமா நீங்க? Yes, gold rush 2.0 is back in gold wallet மூலமாக நீங்கள் தங்க காசு வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் பேக் உங்களுக்கு சொல்லி அதனுடைய வின்னரும் அனௌன்ஸ் பண்ணி அவர் கையில் கோல்ட் காயினையும் கொடுத்தாச்சு. அண்ட் நவ் வி ஆர் பேக் வித் சம் மோர் கோல்ட் காயின்ஸ். இன்னும் சில கோல்ட் காயின்ஸ் நம்ம கையில் இருக்குது. அந்த கோல்ட் காயின்ஸ் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் ஃபோனில் இன் கோல்ட் வாலெட் ஆப் இருக்கணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது மறக்காமல் தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற இந்த கோடை நீங்கள் பயன்படுத்துங்க. TAMILFM தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற இந்த கோடை பயன்படுத்தி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்கிறதுக்கு ப்ரூஃபை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 0502528940 நம்மளோட தமிழ் எஃப்எம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா லக்கி வின்னர்ஸ்க்கு கோல்டு காயின்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் எயின் கோல்டு வாலெட்க்கு வந்து இட் இஸ் பியாண்ட் ஆல் திஸ் கோல்டு காயின்ஸ் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் டெம்பரரியா நாங்கள் சொல்றது கிடையாது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அது. அதை பத்தி இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கமிங் அவே.
2: Back to back.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
3: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இப்பவே உங்க டிக்கெட்டை UAELottery.ae ல வாங்குங்க.
3: Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. ALD Properties in 4th year.

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: டெக்னாலஜி வந்து எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்பொழுது ஆர் இந்த மாதிரி சில சர்வீசஸ் எல்லாம் நம்ம டெக்னாலஜி மூலமா பண்ணி முடிக்கும்பொழுது தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு வாங்குறது, தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது, தங்கம் அப்படின்னா அதை சொல்லும்பொழுதே வந்து நம்ம கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். பிகாஸ் தங்கம்ங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு ஒரு மதிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் இல்லையா. தங்கத்தில் வந்து போடுற காசு என்றைக்குமே வந்து வீணாக போகாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன வயசில் நமக்கு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கும்பொழுது உண்டியலில் காசு சேர்த்து சொல்லி தருவாங்க. அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லுவாங்க, கோல்டு வாங்குப்பா அப்படின்ட்டு. நான் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் நான் வேலைக்கு போக ஆரம்பித்த சமயத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், சேலரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும், இது பல சமயங்களில் வந்து நான் கோட் பண்ணியிருக்கேன். என் அம்மா சொல்லுவாங்க, மாதம் சம்பளம் வரும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம் தங்கமாவது நீ வாங்குப்பாரு அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸாக இருக்கும். இப்போ கடைக்கு போயிட்டு நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு கிராமாவது தங்கம் வாங்கணும். ஸோ அந்த ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டின் மூலமாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு கிராம் எல்லாம் இல்லைங்க, ஒரு திரம் உங்கள் கையில் இருந்ததுன்னா கூட போதும், உங்களால் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் தங்கத்தை வந்து சொந்தமாக்கிக்க முடியும்னு சொல்லி தான் எயின் கோல்டு வாலெட் அவங்களுடைய சர்வீசஸாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ், டிஜிட்டலி வந்து என்னெல்லாம் வாங்க முடியும் இந்த காலத்தில், தங்கம் முதக்கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா தங்கம்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் தான். ஒரு சர்டன் அமௌண்ட் நமக்கு வந்து இருந்ததுனா தான் தங்கத்தில் வந்து நம்மளால் முதலீடு செய்யவோ இல்லை தங்கத்தை வாங்கவோ தங்கத்தில் வந்து சேவ் பண்ணவோ முடியும் இல்லையா. ஆனால் இன் கோல்டு வாலெட் பிளாட்ஃபார்மின் மூலமாக ஜஸ்ட் ஒன் திரம்லேருந்தே நம்ம தங்கத்தில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு திரம்ங்கிறது ஒரு ஒரு குட்டி காசு தானே நமக்கு, ஒரு கரெக்ட் சாய் வாங்குற காசு இல்லை ரெண்டு திரும்பும்பொழுது ஒரு தண்ணி பாட்டில் வாங்குற காசில் நம்ம வந்து தங்கத்தில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு திரம் நம்ம வந்து சேர்த்து சேர்த்து சேர்த்து போட்டோம்னாலே 30 நாட்களுடைய முடிவில் வந்து 30 திரம்ஸ் ஆகும். அண்ட் 30 திரம்ஸுக்கு எவ்வளோ தங்கம் சேருங்கிறது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இன் கோல்டு வாலெட் வழியாக. அவ்வளவு கன்வீனியன்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எவ்ரி டே வந்து நீங்கள் கோல் செட் பண்ணி இத்தனை நான் சேமிக்க போகிறேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து திடீர்னு உங்கள் கையில் வந்து 10 திரம்ஸ் இருக்கலாம், அந்த 10 திரம்ஸ்க்கு வந்து நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஸோ இப்படி கன்வீனியன்ட்டாக உங்களால் தங்கத்தில் சேவ் பண்ண முடியும். அண்ட் இதோடைய பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் கோல்டு வாலெட் வந்து அவங்களுடைய அந்த குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த துறையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வேறு இருக்குது, கோல்டு சூக் இருக்குல்ல நம்ம துபாய் கோல்டு சூக். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பிராவோ ஃபீச்சராக இருக்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் இந்த கோல்டு ரஷ் கான்டெஸ்டின் மூலமாக வின் பண்ணியிருக்கக்கூடியவருக்கு அங்கே கூப்பிட்டு கோல்டு காயின் எல்லாம் கொடுத்து ஒரு குட்டி செலிப்ரேஷன்லாம் நடந்தது. அங்கேனா எங்கே, ஐன் கோல்டு வாலெட்டினுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர், தட் இஸ் ஐன் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில். அதனால் எனி டைம் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த காசை, லைக் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை வந்து நீங்கள் காசாகவோ இல்லை வந்து நகையாகவோ இல்லை பாராகவோ காயின்ஸாகவோ ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஐன் கோல்டு வாலெட்டின் மூலமாக. அண்ட் உங்கள் ஃபோனில் ஐன் கோல்டு வாலெட் ஆப் இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன இந்த கன்வீனியன்சஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் கோல்டில் சேவ் பண்ண முடியும். அண்ட் அட் த மோமெண்ட் உங்களுக்கு ஐன் கோல்டு வாலெட் கோல்டு காயின்ஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குன்னா உங்கள் ஃபோனில் ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து. அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது மறக்காமல் தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற அந்த கோடு போடுங்க, TAMIL FMங்கிற கோட் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும் இல்லையா, உங்கள் பேர் மற்றும் விவரங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பேஜ் ஆப்பில் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோல்டு காயின்ஸ் வின் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்கு.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி

0: சூடா ஒரு பாட்டு
1: incoming
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes.

0: Sonce kese bude etinde.
1: Rolex.
0: Hmm?
1: Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4. We'll be back after a short commercial break.
5: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய். இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்போ இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

கிறிஸ்டோபர் நோலன் அவர்கிட்ட ஸ்மார்ட் போனே கிடையாதான், இமெயில் கிடையாதான், எப்படி இருக்கு பாருங்களேன். உலகத்தினுடைய சில சிறந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். இப்போ கூட அவருடைய ஆடிசி வந்து இட்ஸ் டூயிங் ரியலி வெல் இன் தியேட்டர்ஸ். டிக்கெட்ஸே கிடையாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்பொழுது சொந்தமாக அந்த மனுஷன் கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் கிடையாதான். அவர் நினச்சா எத்தனை ஸ்மார்ட் போன்ஸ் வாங்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து அதோடைய தேவை இருக்கலை, ஐ மீன் அதோடைய தேவை இல்லைங்கிறத விட என்னை சுற்றி நான் நிறையா மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் வந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. என்னுடைய டீம் வந்து அவ்வளோ பெரிய டீம். ஸோ நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, நாட்டு நடப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும், அதை வந்து என்னுடைய டீம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பிச்சிருவாங்க. என் கையில் வந்து சாதாரண ஒரு ஃப்ளிப் ஃபோன் ஒன்று இருக்குது. நான் ட்ராவல் பண்ணும்பொழுது ஜஸ்ட் பேசிக்காக காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபோன் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் என் கையில் இருந்ததுன்னா அது என்னுடைய வேல்யூபிளான டைமை என்கிட்டருந்து பறிச்சிரும். அதனால் நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஓன் பண்ணுறது கிடையாது. ஐ எம் ஷோர் ஐ வில் கெட் அடிக்டட் டு இட்னு அவ்வளோ ஃப்ராங்காக வந்து பேசியிருக்காரு அவர். பாருங்களேன்.

0: சோ அது அவருடைய தாட் இது, அவர் எடுத்திருக்கக்கூடிய கான்சியஸான ஒரு டிசிஷன். ஆனா இப்ப நம்ம கிட்ட என்கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனாலதான் பல விஷயங்கள் வந்து உலகத்துல நடக்கிறது டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுடைய கைகளுக்கு வந்து சேருது. கூட வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு பீப்புள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நமக்கு வந்து கூட பீப்புள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பெரிய டீம் எல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா அஃப்கோர்ஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரிதான் வந்து இந்த காலத்தில் ஆன்லைன் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். அண்ட் தமிழுங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் இல்லையா. ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து அன்றாடம் வேலைகளை செஞ்சு முடிச்சு ஒரு ஒரு நாளையும் வந்து தாட்டுறதே வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்பொழுது வீட்டில் குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அகெயின் டெக்னாலஜி ஒரு வண்டர்ஃபுல்லான டூலாக இருக்குது, யாழ் கல்வியகம் மூலமாக. ஸோ யாழ் கல்வியகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அமீரகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய குழந்தைங்களுக்கு ஆன்லைன் வழியா இணைய வழியா நமக்கு தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ யாழ் கல்வியகம்ல வந்து ரெகுலரா எப்படி ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம கத்துக்குவோமோ அந்த மாதிரி 1 இயர்க்கான ஒரு சிலபஸ் கொடுத்துருவாங்க, கரிக்குலம் கொடுத்துருவாங்க. அதுல வந்து குழந்தைங்க ஒவ்வொரு நிலையும் தாண்டி தாண்டி அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி போனாங்கன்னா ரொம்ப அழகா அவங்களால தமிழ் கத்துக்க முடியும். சோ அலாங் வித் யுவர் ரெகுலர் ஸ்கூல் நம்ம தமிழும் வந்து கத்துக் கொடுக்கறது மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாது, நம்மளுடைய தாய்மொழி. சோ அதுக்கு இப்போ டெக்னாலஜி எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். அண்ட் யாழ் கல்வியகம் சேர்ந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் இருக்கு, yaalkalviyagam.com, yaalkalviyagam, yaalkalviyagam.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க, தமிழ் கத்துக்கவே எங்க குழந்தைங்களை.
1: Golden Song of the Hour, Golden Song of the Hour, brought to you by Joy Alakasin, Joy of Summer, Diamond Jewelry, free cash vouchers, gold making charges, வெறும் 1.9

0: மக்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
9: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
0: Traffic update.
9: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
10: அன்யூஷுவல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லும்படியாக இல்லை, ஆனால் இன்னைக்கு ஆன் த ஹோல் ஒரு 1-2 மணி நேரமாகவே பார்த்தோம்னா அன்யூஷுவல் டிராஃபிக் வந்து இந்த S102 ஷார்ஜா ரிங் ரோடில் தான். மல்டிபிள் கிராஷஸ் நம்ம பார்த்தோம், பிகாஸ் ஆஃப் விச் இந்த கன்ஜெஷன் நல்ல நீண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரைட் ஃப்ரம் மல்நாதா ஷார்ஜா அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் நம்ம கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5th வரைக்கும் 2 டைரக்ஷன்லையும் ரொம்ப நேரமாக டிராஃபிக் இருக்குது. எதனாலன்னு தெரியல, 1-2 கிராஷஸும் அப்பப்போ வருது. ஸோ அந்த ரூட் தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் நிறைந்த ஒரு ரூட்டாக இருக்குது. இந்த வழியாக போகிறீங்கன்னா பொறுமை அவசியம்.
0: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: 10:56 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. எனக்கும் கிளம்புறதுக்கு லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகேன், கோல்ட் காயின்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு எயின் கோல்ட் வாலெட்டின் வழியாக. எஸ் எயின் கோல்ட் வாலெட் உங்களோட போன்ல இருந்ததுன்னா நீங்க நினைச்ச நேரத்தில் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்றீங்களோ, எப்படி திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்களோ, அதே மாதிரி டக்குன்னு நம்மளால தங்கம் வாங்க முடியும். தங்கம் வாங்குறதுன்னா அவ்வளவு சுலபமா, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு பத்தியானி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எயின் கோல்ட் வாலெட்டின் மூலமாக எஸ் சுலபம் சுலபம் சுலபம். நம்ம வாங்குற சாப்பாட்டை விட கம்மி தான் தங்கத்தோடைய விலை எயின் கோல்டு வாலெட்டில் வாங்கும்பொழுது. ஐ மீன் 1 கிராம் தங்கத்தோட விலை ஆர் லைக் மார்க்கெட் ரேட்டை யாராலையும் மாற்ற முடியாது. பட் இதில் இருக்கிற கன்வீனியன்ஸ் தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் 1 திரும்பிலிருந்து நீங்கள் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனாக குட்டி குட்டி குட்டி குட்டி பிட்ஸாக கோல்டில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அந்த ஒரு 1 கிராம் அப்படிங்கிற அந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறமா ஈதர் அதை காயின் ஆகவோ இல்லை வந்து கேஷ் ஆகவோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா நகையாகவோ உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். எயின் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தான் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் இங்கே துபாய் கோல்ட் சூக்கில் இருக்குது. அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 திரம்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணும்பொழுது உங்கள் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், விச் அகேன் உங்களுடைய வாலெட்டில் கோல்டாக போய் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சு ட்ரான்ஸாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ சரியா, அன்டில் August 5th நீங்கள் வந்து எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய விவரங்கள் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி மறக்காமல் தமிழ் FM TAMILFM அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு ஒரு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வச்சிங்கன்னா கோல்டு காயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0502528940 தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ மறக்காமல் அனுப்பி வைங்க. சரியா? நானும் அப்படியே கிளம்புறேன். ஒரு நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கட்டும். டியூஸ்டே ஆகிவிட்டது, July 28th. ஓகே, நல்லபடியாக போட்டோம் இந்த வாரம், ரெஸ்ட் ஆஃப் த மந்த். அண்ட் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். மதுரடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு. கண்டினியூ பண்ணுங்க. டேக் கேர், பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டமைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டமை தமிழ்நாட்டுக்கே அவமானம் என்று ஆளுநர் ஷானவாஸ் தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் சுந்தரனார் ஆவார். தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார். வந்தே மாதரம் பாடலை முதலாவதாக பாடியதற்கு ஆளுநரை தாவேக்க அரசு கண்டிக்க வேண்டும் என்று வீசிக்க வலியுறுத்தியுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரை கண்டித்து முதல்வர் விஜய் 5 நொடியோ 5 நிமிடமோ பேசுவாரா என்று ஆதவன் தீட்சண்யா வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியை அடுத்து நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் இன்று காலை 11 மணிக்கு வழக்கம் போல கூடியது. மக்களவையில் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டமையை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதன்போது விவாதமும் கலந்துரையாடலும் நடைபெறட்டும், அனைவரின் கருத்துக்களும் வெளிப்படுத்தப்படும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதமும் கலந்துரையாடலும் நடைபெறுகின்றன என்ற நேர்மறையான செய்தி நாடு முழுவதற்கும் செல்லட்டும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் தொடரும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்பன மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
3: போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்றை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசிறிக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பதுளை மேல்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக சரிந்தது. பதிமூன்று நாட்களாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்க நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்தமை மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளன. உலகின் முதன்முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆதரவு நீதித்துறை தளத்தை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் அரசின் சேவைகளை வேகமாகவும் திறமையாகவும் எளிமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய AI அடிப்படையிலான நீதித்துறை தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் செயல்முறைகளை விரிவுபடுத்துவது, அரசு துறைகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை உயர்த்துவது ஆகியவை இந்த முயற்சியின் முக்கிய இலக்குகளாக உள்ளன. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது ஹம்மாந்தோட்டையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பாகிஸ்தான் மகளிர் அணி 35 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 171 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி சார்பில் ஃபாத்திமா சனா 33 ஓட்டங்களுடனும் சைதா அரூப் ஷா 7 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை ஓரளவுக்கு குறைந்துள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: எத்தியாத் ரயில்ல மோஸ்ட் சீனிக் ரூட் என்ன? நீங்க வந்து அப்கோர்ஸ் எல்லாமே சீனிக் ரூட் தான். நீங்க சாண்ட் டியூன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு பக்கம் மலைகளுக்கு நடுவில் வாடிக்கு நடுவில் பயணம் பண்ணலாம், அதே மாதிரி சீயையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு எத்தியாத் ரயிலோட ஒன் ஆஃப் கேப்டன் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க அபுதாபி டு ஃபுஜைரா ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், த ஃபர்ஸ்ட் எமிராத்தி கேப்டன் இந்த எத்தியாத் ரயில இயக்குன ஃபர்ஸ்ட் எமிராத்தி கேப்டன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹஜர் மவுண்டன்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அது ஒரு பக்கம் சீனிக்காக இருக்கும், டியூன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஓப்பன் டெசர்ட் ஒரு பக்கம் இருக்கும், அண்ட் ஆல்சோ டனல்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஈஸ்டர்ன் கோஸ்ட், கல்ஃப் ஆஃப் ஓமான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை எத்தியாத் ரயில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ அடுத்து வரக்கூடிய ரூட்ஸ் என்னங்கிறத ஒரு எக்ஸாமுக்கெல்லாம் ரிவிஷன் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி, அந்த மாதிரி பார்த்துருவோம் நம்ம.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: Perfect. So டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கம்ஃபர்ட் கிளாஸ் வந்து 55 ப்ரீமியம் கிளாஸ் 120 இருக்கு, 50% லான்ச் டிஸ்கவுண்ட்டு. ஆக்சுவல் டிக்கெட்ஸ் வந்து 109,239. ஓகேவா? இனி வரக்கூடிய ரூட்ஸ்க்கு டிக்கெட் ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறத இனிமே தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட்ஸ் நெருங்க நெருங்க. ஆல்சோ இப்போதைக்கு லேட் 2026 அண்ட் ஏர்லி 2027 நிறைய ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. நவம்பர் 30, 2026 என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது? மதீனத் ஜயத் அண்ட் லிவா ஸ்டேஷன்ஸ் அபுதாபியில் வரப்போகுது, அல் தஃப்ரா ரீஜனில், சரியா? அஹெட் ஆஃப் ஸ்கெடியூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 30, 2026 கரெக்டாக நியூ இயருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அல்சிலா, அல் தனா, அல் மிர்ஃபா ஸ்டேஷன்ஸ் வந்துடும், எல்லாமே அல் தஃப்ரா ரீஜனில் இருக்கும். மார்ச் 30, 2027 ஷார்ஜா யூனிவர்சிட்டி சிட்டி ஸ்டேஷன் ஓப்பன் செய்யப்படும். ஸோ இது வந்து இந்த நெட்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் ஃபேஸ்லாம் இருக்குது. செப்டம்பர் 30 வந்து எத்தியாத் ரயிலுக்கு ஒரு மேஜர் கேலண்டர் டேட். ஸோ அடுத்தடுத்த ரூட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க இந்த செப்டம்பர் 30 வந்து உங்கள் டிக்கெட்ஸை வாங்குறதுக்கு தயாராகிடுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: தங்கத்தோட விலையை நான் பாட்டுக்கு அப்புறமா சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி மெர்சல் அண்ட் பீஸ்ட்ல இருந்து ரெண்டு பாட்டு வருது back to back. 89.4 தமிழ் FM லார்ஜ் மொத்த பேசிட்டு இருக்கேன். ஸ்டே
2: back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: எயின் கோல்டு வாலெட்னு ஒரு ஆப் இருக்குங்க. சரியா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் இருக்குது. எயின் கோல்டு வாலெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கள்ல, அப்போ ப்ரொமோ கோடு கேட்கும்ல, அப்போ வந்து தமிழ் எஃப்எம் TAMIL எஃப்எம் ஸ்பேஸ்லாம் அது விட்றாதீங்க, ஃபுல் கேப்ஸில் போட்டு அந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கும் அந்த KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 0502528940 இதான் நம்பர். சரியா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆப்வியஸாக யூ கேன் வின் கோல்டு காயின். ஏற்கனவே வந்து நண்பர் ஒருத்தர் வின் பண்ணார்ல, கோபால்சாமி அவர்கள், அந்த மாதிரி நீ வந்து வின் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அனுப்புங்க. இவ்வளோ சிம்பிளான வேலை தானே, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ஒரு டீ பிரேக்கோ ஏதோ எடுக்கும்போது அடிச்சு லைட்டாக பண்ணிவிட்ருங்க. சரியா, பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிச்சு நீங்கள் தான் கோல்டு காயின் ஜெயிப்பீங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ கோல்டு ரேட் என்றதை பார்த்துட்டு வரலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: எப்படி இப்ப நான் சொன்னது நானே திருப்பி சொன்னேன் பாத்தீங்களா? அதான், 24 கேரட் தங்கம் 487 திருஹம்சா இருக்கு, 22 கேரட் தங்கம் 451 திருஹம்சா இருக்கு, 21 கேரட் தங்கம் 432.25 அண்ட் 18 கேரட் தங்கம் 370.50 இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam, any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, thodarndhu pesuvom. பசும்பொன் தாமரை பூவுக்கும் வெர்ஷன் நம்ம கேட்டு வரலாம் பாருங்க. லியோ வந்ததுனால வெர்ஷன் 2 வெர்ஷன் ஆகி போச்சு இந்த பாட்டுக்கு. நல்லவேளை லோக்கியால இந்த பாட்டு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜென்சி குழந்தைங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே டான், தாமரை பூ பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசுவோம். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: 91 போட

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: அண்ணா
0: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555241 336 அல்லது yaalkalviyagam.com.
2: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெல்கம் பேக் டு த கிரேட் கிரிகால் அண்ட் மேஜிக் ஷோ. 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கலாம். 800-8940 இதான் நம்பர், கால் பண்ணுங்கள், என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள், அண்ட் அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். யூஏக் வெளியே கூப்பிடுவங்க +9714359555 நம்பர் கால் பண்ணலாம். ஆல்சோ இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பாக இந்த ஃபுட்பால் சீசனில் நீங்கள் எந்த ஒரு லீக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ மேலே நம்ம வந்து கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் தான் எந்த பிளேயர் எந்த கிளப்புக்கு மாறுறாங்க அப்படின்றது தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸும் கூட இது. வணக்கம் யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மிஸ்டர் சிவா. என்ன பல ஆண்டுகள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க போல இருக்கு.
1: பல ஆண்டுகள், இந்த ஆண்டு தான் போயிட்டு வந்தேன்.
0: எங்க அண்டார்டிகா போயிட்டு இருந்தீங்களா?
1: இல்ல, எந்த ஆண்டுகள் இல்ல, இந்த ஆண்டு மட்டும் தான் கால் பண்ணாம இருக்கேன் நானு.
0: ஆமா ஆமா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், போயிட்டு இருக்கு. ஆல் வெல்.
0: சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. என்ன பாட்டு வேணும்?
1: மின்னல் ஒரு கோடி நின்று செய்தி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த

0: நாட் எனி டைம் சூன். இல்ல நான் என்னன்னா அதான் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம இந்த லோ பட்ஜெட் கண்ட்ரி எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு.
1: ஆமா, யூரோப்லயே நிறைய லோ பட்ஜெட் கண்ட்ரி இருக்கு, லைக் இத்தாலி இருக்கு, பிராக் இருக்கு.
0: இத்தாலி லோ பட்ஜெட் கண்ட்ரின்னு சொன்னா முதல்ல நீங்க தாங்க.
1: என்ன
0: தெரியுமா சிவா, எனக்கு வந்து இருக்கிறதுல டென்ஷன் ஏத்துற ஒரு விஷயம்னா அந்த விசா ப்ராசஸ் தான். செங்கல் விசா
1: வெரி சிம்பிள், அது வந்து சில பேர் கிடைக்கும் சில பேர் கிடைக்காது, லக் தான் அது. அது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு உறுதியான ஒரு இது வேணும், டாக்குமெண்ட் வேணும். நான் இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் வரப்போறது, உறுதியான டாக்குமெண்ட், நம்பிக்கை வேணும். அது இருந்தா போதும் அவங்க ஆட்டோமேட்டிக் விசா கொடுத்துருவாங்க. உங்க ஆல்ரெடி நிறைய டிராவல் ஹிஸ்டோரி இருக்கு,
0: நல்ல அது புரியுது. அந்த ப்ராசஸ்ல உட்காரணும், அதுக்கு ரெடி பண்ணணும்,
1: அது ரொம்ப சிம்பிள் தலைவர். அது
0: இதெல்லாம் தாண்டி லீவ் எடுக்கணும்.
1: இப்ப அடிக்கடி லீவ் எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இது ஒரு அடிஷனலா போயிட்டு வாங்கல சொல்ல வரானு.
0: சரி,
1: என்னோட சஜஷன், ஒரு இத்தாலி அந்த பிராக் இல்லாட்டி அந்த சின்ன கண்ட்ரி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிளோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எது பெருசு எது சின்னது. ஆல்ரெடி நீங்க எங்கேயோ போனீங்களா, ஸ்காட்லாண்டா யூகே?
0: அயர்லாந்து. அயர்லாந்து
1: அப்புறம் என்ன, அயர்லாந்து. அயர்லாந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. அங்கேயே
0: இல்ல, ஃப்ரெண்ட் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டேன் நான்,
1: அதெல்லாம் உங்களுக்கு தெரியல.
0: முன்னாடி
1: கூட்டிட்டு
0: தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஸோ அவர் கேட்ட மின்னல் ஒரு கோடி விஐபிலேருந்து போட்டுட்டு நான் உங்களை 12 மணிக்கு மேலே வந்து சந்திப்பான். ஸ்டே டியூன்ட்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஆளுநர் தரப்பில் இருந்து பல வழிகாட்டுதல்களை கொடுத்து வருகின்றார்கள் என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அது ஏற்புடையதல்ல. இங்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். மேற்கு வங்கம் போன்ற பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களில் கூட அந்தந்த மாநில மொழிக்கே முன்னுரிமை அளிக்கின்றார்கள். அதனால் தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார். காவிரி நீர் பிரச்சினையில் முதலமைச்சர் விஜய் என்னை சந்தித்து பேச விருப்பம் தெரிவித்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்தார். டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பேசியதுடன், கிருஷ்ணா, தென்பெண்ணை, காவிரி, கோதாவரி நதிகள் இணைப்புக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் தம்மை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், மேகதாது திட்ட விடயத்தில் தமிழகம் கர்நாடகம் பயன்பெறும் வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் டி கே சிவக்குமார் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தேசிய நேர்மை வாரத்தை முன்னிட்டு சந்தையில் உள்ள நுகர்வோர் பொருட்களின் தரத்தையும் தரநிலையையும் பரிசோதிக்கும் விசேட திட்டம் ஒன்று இன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விசேட திட்டத்தை இன்றைய தினம் புறக்கோட்டை பொதுச்சந்தை வளாகத்தை மையமாக கொண்டு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன குறிப்பிட்டார். இதன்போது சந்தையில் விற்பனைக்கு உள்ள உணவுப் பொருட்கள், மின்சார உபகரணங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்கள் உரிய தர நிலைகளுக்கு அமைய உள்ளனவா என்பது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளாகங்களை இலக்கு வைத்து ஈராக் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத் பகுதியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த ஆளில்லா விமான தாக்குதல்கள் அந்நாட்டின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும், அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு கடுமையாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த சவுதி அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் வலியுறுத்துவதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நேற்று சவுதி அரேபியா மற்றும் ஓமன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் தனித்தனியாக தொலைபேசியில் உரையாடல்களை நடத்தினார். இதன்போது ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அராக்ஷி தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் கூட்டு தூதரக முயற்சிகளை முன்னெடுக்கவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதாக அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 187 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 40 ஓவர்களில் 187 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் அணித்தலைவி ஃபாத்திமா சானா 41 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். கல் ஃபெரோசா 40 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். இலங்கை மகளிர் அணியின் பந்துவீச்சில் சேதனா விமுக்தி, சமரியா தபத்து மற்றும் கவிஷா தில்ஹாரி ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், இனோகா ரணவீர 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 188 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை மகளிர் அணி பதிலடித்தாட உள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் சீரற்ற வானிலை தொடரும் எனவும் கூறப்படுகின்றது. மாலை வேளையில் கிழக்கு பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஓகே, புதுசா சில பல பிரிட்ஜஸ் டனல்ஸ் எல்லாம் வரது மூலமா என்ன நடக்க போகுது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஊதுமேதா அண்ட் அல்ல சேல் ஸ்ட்ரீட்ல வந்து புதுசா வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிராவல் டைம்ஸ 75% வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேஜர் ரூட்ஸில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 to 25 minutes வந்து சேவ் ஆகும். கீ ஏரியாஸ் இன்க்ளூடிங் ஜபீல், அல்ஜதா, ஃபூதுமேதா, உம்ஹுரேர் இந்த இடத்துல வந்து புது 3-lane பிரிட்ஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 2 tunnels அண்ட் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்ல இன்னொரு பிரிட்ஜும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊதுமேதா, அல்ல சேல், அல்வாசில் சைடு, ஜபீல் பேலஸ் சைடு இந்த பக்கம் டிராவல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சீரப் நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, so gold rate என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு வரலாமா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? ஸோ மிட் ரேஞ்சில் தான் இருக்கு, 487 dirhams. 22 கேரட் தங்கம் 451 dirhams. 21 கேரட் தங்கம் 432.25. 18 கேரட் தங்கம் 370.5 இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை.
4: Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back
3: rendu paattu
5: ura vittu urava vittu saadi vittu saami vittu ella vittu kolla vittu maanam vittu eenam vittu manasa mattu paakumada kaadu நல்ல மனச மட்டும் பாக்குமடா காதல்.
6: என்னத்த சொல்ல வர்ற?

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டு

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. செழித்தையும் தமிழே.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணி.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே. இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு நான் பார்த்து வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன்.
1: Brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
0: ஆல் ரைட், ஸோ E11ல் அல்கான் பக்கம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அபுஷாகரா ரெண்டு டேரக்ஷன்லையும் இருக்குது. எஸ் 112 மலேஹா ஸ்ட்ரீட்டில் இண்டஸ்ட்ரி ஏரியா 6 & 5லேருந்து கனெக்ட் ஆகும்போது, 3 & 2லேருந்து கனெக்ட் ஆகும்போது, 10லேருந்து கனெக்ட் ஆகும்போது, அதே மாதிரி மலேஹா ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்லோவாக தான் இருக்குது அங்கங்கே. ஸோ அதே மாதிரி சஃபாரி மால் சைட்லேருந்து நீங்கள் E311ல் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நல்லா ஸ்லோவாக இருக்குது டுவர்ட்ஸ் துபாய். பட் துபாய் டிஷார்ஜாக இப்போதைக்கு பெருசாக டிராஃபிக் இல்லை. அதே மாதிரி அல் ஜத்தாஃப் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. சர்வீஸ் ரோட்டில் கரெக்டாக ஜத்தாஃப் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லையா அந்த பக்கம் இல்லை இல்லை நல்லா தாண்டி அல் ஜத்தாஃப்லேருந்து நீங்கள் துபாய் லைன் ரோட் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்துல. ஸோ அண்ட் பிஸ்னஸ் பேக்கு பேரலாக அல்கேல் ரோட்லேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் E311 நீங்கள் போயிட்டுருக்கீங்க டுவர்ட்ஸ் ஜேவிசி போகிற டேரக்ஷனில் பர்ஷா போகிற டேரக்ஷன் வச்சிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதே மாதிரி அல்கூஸ்லி D72 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. மற்றபடி இங்கே பெருசாலும் டிராஃபிக் இல்லை, பட் இப்போதைக்கு தான் நிலவரம்.
1: Was brought to you by Zetor UAE, a part of Elite Group Holding. Visit Zetor showrooms today.
0: Okay. இன்னைக்கு வந்து மில்க் சாக்லேட் டேவா. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட்டுக்கும் மில்க் சாக்லேட்டுக்கும் வித்தியாசம் என்ன? டார்க் சாக்லேட் வந்து சுமாராக தான் இருக்கும், பட் மில்க் சாக்லேட் சூப்பராக இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பட் உண்மையான சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் தான். நீங்கள் யாரை கேட்டிங்கனாலும் மிச்சம் எல்லாமே சர்க்கரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சாக்லேட்டில் அதை மில்க் போட்டு சாப்பிடும்போது அதிலே ஒயிட் சாக்லேட்னு ஒன்று இருக்கும், அந்த பக்கம் நான் போக விரும்பல. நான் சொல்கிறது இந்த டெய்ரி மில்க், அதுக்கப்புறம் இந்த கிட் கேட், இது எல்லாமே வந்து ஆனால் கிட் கேட்டில் கூட வேஃபர் சாக்லேட் தான் வச்சுக்கோங்களேன். நிறைய மில்க் சாக்லேட் கிடைக்கும். நம்ம ஊரில் சின்ன வயசில் வந்து மில்கி பார் சூ அப்படின்னு ஒன்று கிடைக்கும், வெள்ளையாக இருக்கும் அது, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மில்க் ட்ரீட் அப்படின்னு ஒரு சாக்லேட் கிடைக்கும். அந்த மில்க் ட்ரீட்லாம் வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. 5 ரூபாய் கொடுத்து அதை வீட்டில் வாங்கி தாங்கன்னு சொல்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு குட்டி குட்டி சாக்லேட்ஸ்லாம் நம்ம ஊரில் ரொம்ப அழகாக கிடைக்கும், அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் திரும்புகிற இடம்லாம் சாக்லேட் தான். உலகத்தில் உள்ள எல்லா சாக்லேட் பிராண்டிங்கும் கிடையாது, ஆனால் நமக்கு சின்ன வயசில் அந்த 5 ரூபாய் வீட்டில் வாங்கி அது சாப்பிடும்போது ஒரு கிடைச்ச சந்தோஷம் கூட இந்த எல்லா சாக்லேட்டையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருமோன்னு பயமாக இருக்கும், ஏன்னா நமக்குலாம் வயசாயிடுச்சு. அதனால தான் 1900 BC முத முதல்ல சாக்லேட்டை தயார் பண்ணியிருக்கிறாங்க. 1900 BC, வா, எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடியே மக்கள் சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். அது மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள்னாலுமே அதை கன்சியூம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி சூப்பராக தான் வாழ்ந்துருக்காங்கல்ல. டைம் மிஷின் கிடச்சா நல்லா ப்ரீ ஹிஸ்டாரிக் சிவிலைசேஷனுக்கு தான் போவேன். என்ன தான் நடக்குதுன்றதை பார்க்கணும். தெரியல, பாப்போம். டீனாலேருந்து ஒரு பாட்டு வருது, தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
4: இன்கமிங்,
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆன் அஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் month EMI start ஆகிறதுனால உங்க dream SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க dream land நீங்க purchase பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல RERA and DTCP approved இடங்கள் வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE-ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
1: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM டு 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
4: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
4: யோ, நான் பாட்டு கேட்க வந்தையா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. Golden

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் வந்து வாட்டர் பார்க் டேவாமா, கரெக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து வாட்டர் பார்க்கில் போயிட்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரங்கள் ஆயிரக்கணக்கில் வந்து வாட்டர் பார்க் இருந்தாலும் ஸோ 1940s அண்ட் 1950s முத முதல்ல இந்த வாட்டர் பார்க்ஸ் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் வந்து லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் கான்சென்ட்ரேட் வாட்டர் பார்க் வந்து இருக்காமா. ஸோ நிறையா வாட்டர் பார்க்ஸை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் திறந்துட்டு தான் இருக்காங்களா. ஸோ தீம் பார்க் வாட்டர் பார்க் அப்படின்னு சேர்ந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் வந்து இருக்கும். பட் உலகம் முழுக்க எடுத்து பார்த்தோன்னா வாட்டர் பார்க் தனி தீம் பார்க் தனி அப்படி தான் வைக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சிருவாங்க, செம்மையாக இருக்கும். அதனால் நமக்கு எக்கனாமிக்கல் லேண்ட் ரைடும் போகலாம், வாட்டர் ரைடும் போகலாம். ஒரே இடத்துல வந்து இது பிடிச்சவங்க இதுக்கு போவாங்க, அது பிடிச்சவங்க அதுக்கு போவாங்கங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்டோர் வாட்டர் பார்க்லாம் இருக்காமா சில பல இடங்களில். 125,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இன்டோர் வாட்டர் பார்க், அதாவது சம்மரில் கூட ஈஸியாக நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நிறைய கொண்டு வராங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக. ஸோ நார்த் அமெரிக்காவில் தான் முத முதல்ல அது வந்து கட்டினாங்களாமா. ஸோ யா, ஒரு வாட்டர் பார்க்குக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் மட்டும் பண்ணலாம், வாட்டர் பார்க்கில் நீங்கள் ரைடு விளையாடலாம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்விம்மிங் போகலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாட்டர் பார்க்கே போகலான்னு சொல்லிவிடுங்க. சரியா, நீங்கள் தொடர்ந்து ஒரு மணிக்கு மேலே பேசுவோம். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: நாடின் வரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மேகதாது விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகம் பெற வேண்டியதில்லை என்பதா என்று அவர் வினவியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரின் பதில் ஏமாற்றம் அளிக்கின்றது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்ற நீர்வள அமைச்சர் பதிலை திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். மேகதாதுவுக்கு காவிரி தீர்ப்பாயம் உச்சநீதிமன்ற ஆணைகளுக்கு உடன்படாத கோரிக்கைக்கு ஒப்புதல் கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் கருத்தை கேட்காமல் மேகதாது அணை திட்ட அறிக்கை குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க கூடாது என்றும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: நீட் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீதான வழக்குகளை திரும்பப் பெற பீகார் அசாம் அரசுகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றது. இடதுசாரி மாணவர் அமைப்புகள் ஜூலை 25 அழைப்பு விடுத்த பீகார் பந்த் போராட்டத்தின் போது மொத்தமாக 694 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்ற அரசின் முடிவு காரணமாக அவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் பீகார் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேற்று வினாத்தாள் கசிவு போராட்டம் தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களை விடுவிப்பது குறித்து மறு ஆய்வு நடவடிக்கை விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் அசாம் அரசு அறிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை மதுபான கட்டுப்பாட்டுக்கான முதலீட்டு ஆய்வு மற்றும் WHO சேஃபர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மதுபான பயன்பாட்டால் ஏற்படும் சுகாதாரம், சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் இலங்கை அரசு மதுபான கட்டுப்பாட்டுக்கான முதலீட்டு ஆய்வையும் உலக சுகாதார அமைப்பின் சேஃபர் தொழில்நுட்ப தொகுப்பையும் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தலைமையில் இலங்கைக்கான உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதி ராஜேஷ் சம்பாஜி ராவ் பாண்டவ் அவர்களின் பங்கேற்புடன் தொடங்கப்பட்டது. மக்களின் சுகாதாரத்தை விட எந்த ஒரு பொருளாதார லாபத்துக்கும் அல்லது தொழில்துறையின் நலன்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் ஜாதிச இதன்போது தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
1: உலகில் முதன்முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆதரவு நீதித்துறை தளத்தை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் அரசின் சேவைகளை வேகமாகவும் திறமையாகவும் எளிமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய AI அடிப்படையிலான நீதித்துறை தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் செயல்முறைகளை விரிவுபடுத்துவது, அரசு துறைகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை உயர்த்துவது ஆகியவை இந்த முயற்சியின் முக்கிய இலக்குகளாக உள்ளன.
2: உலக செய்திகள்.
1: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இருந்து அமெரிக்க தூதர்கள் வெளியேறினர். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடர்பாக நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பிரான்ஸ் பிரதிநிதிகள் உரையாற்ற தொடங்கிய போது அமெரிக்க தூதர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறினர். இந்த வெளியேற்றம் அமெரிக்கா ஐநா மனிதுரிமைகள் ஆணையர் வால்கர் டர்கின் 4 பதவிக்காலத்தை புதுப்பிப்பதற்கு எதிராக வாக்களித்தது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகளுக்கிடையே இணையத்தில் கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் இருந்து அமெரிக்க தூதர்கள் வெளியேறியுள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையில் 15 பேர் கொண்ட அணியை BCCI அறிவித்துள்ளது. கே.எல். ராகுல் அணியின் துணைத் தலைவராக செயற்பட உள்ளார். அவருடன் யஷஸ்வி ஜெய்ஸ்வான், ரிஷப் பந்த், சாய் சுதர்ஷன், த்ருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுதர், ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், தேவ்தத் படிக்கல் மற்றும் சரண் ஜெயின் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி August 15 காலையில் ஆரம்பமாகின்றது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் August 23 தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இரு அணிகளும் August 7 முதல் 4 பயிற்சி ஆட்டத்திலும் விளையாட உள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4 Tamil FM, namma radio, namma music.

0: லைஃப்பில் இன்றைக்குமே நம்ம ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் மூவி வச்சுக்கணும். நமக்கு என்ன ஒரு ஒரு மூட் அவுட்டாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் மூவியை நம்ம பார்க்குறோம், அதில் வரக்கூடிய சீன்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ரீசெட் ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு படத்தை கண்டுபிடிங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை வச்சுக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த பஞ்சதந்திரம். இந்த பஞ்சதந்திரம் படத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து நான் என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோட்டு மூவி வச்சுருப்பீங்கல்ல, அது என்னங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் ஷெனானிகன்ஸ்லாம் முடிச்சிடலாம். இன்று தங்கத்தின் விலை
1: Brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 487 திரகம்ஸ், 22 கேரட் தங்கம் 451 திரகம்ஸ், 21 கேரட் தங்கம் 432.25, 18 கேரட் தங்கம் 370.50.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate.
1: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: All right, நம்ம தொடர்ந்து பேசுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் எல்லாம் கொடுத்துறேன். இந்த மூவி பத்தி நம்ம நாளைக்கு ஒரு full topic எடுத்து பேசலாம்ங்கற முடிவுல நான் இருக்கேன்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
4: படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நல்ல சூப்பர் பாட்டில் அது வாழை படத்துலேருந்து நல்ல காமாக அப்படியே நம்மளை வந்து நிம்மதியாக்கி விட்டுரும். அதுதான் இந்த மாதிரி சில பல படங்கள் சில பல பாட்டுகள்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். நமக்கு வந்து கோப்பிங் மெக்கானிசமாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலனா, இதெல்லாம் நெட்டில் படித்தேன் சும்மா இருக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலமாக உங்களை நீங்களே டைவெர்ட் பண்ணிக்க முடியும், உங்களை நீங்களே வந்து காமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: அப்போ நான் சொன்ன மாதிரி தான் இ லெவனில் டுவர்ட்ஸ் அபுஷாகரா மலையா ஸ்ட்ரீட்டில் வந்து ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கனெக்டிங் மலையா ஸ்ட்ரீட் அந்த ஜங்ஷன் முழுக்க ஸ்லோவாக இருக்குது. கிங் ஃபைசல் ரோட் கசிமியா அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கல்ச்சுரல் ஸ்கொயர் கிட்ட வாஸ் ஸ்கொயர் ரவுண்டு போட்டுக்கிட்டலாம் நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. அல்தைத் ரோடு அதுக்கப்புறமா வேற எங்கேயும் பெருசாக டிராஃபிக் இல்லை. ஏர்போர்ட் ரோடில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, நாட் ஸோ பிக், நாட் ஸோ ஹியூஜ், அப்படியே மூவ்மெண்ட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
1: பார்த்துக்கோங்க. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: All right. So, தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு UAE அப்டேட் நான் கொடுத்துறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் மேலாம் நீங்கள் எப்பவுமே ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. ஸோ குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த வகையில் ஸோ எமிரேட்ஸ், ஏர் அரேபியா, குவைத் அண்ட் பஹ்ரைன்கான ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷனல் ரீசன்ஸ் அண்ட் ஹாஸ்டிலிட்டிஸ் இந்த ரீசன், இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஸ்டாப்பில் எடுத்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கூட எந்த ஊர் வழியாக போகிறீங்க, நீங்கள் ஒன் ஸ்டாப் எடுக்கிற ஃப்ளைட் கேன்சலாக இருக்கலாம், உங்கள் ரெண்டாவது ஃப்ளைட் வந்து ஓடிட்டு இருந்துருக்கலாம், அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளைட் டைமிங்கை துபாய் ஏர்போர்ட் வெப்சைட்லேயோ எந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஓகேவா? அதே மாதிரி சில பல ஏர்லைன்ஸ்லாமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்பில், பாக்தாத், இதுக்கெல்லாம் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ஃப்ளைட்ஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பல ஏர்லைன்ஸை. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க கூட சில ஏர்லைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விசேர்லாம் இருக்குது அப்படின்னா துபாய், அபுதாபி, அமான், இங்கேருந்து யூரோப்பியன் டெஸ்டினேஷன்ஸோட மெயின்லேண்டுக்கு மிட் செப்டம்பர் வரைக்கும் அவங்க ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரீக்வெண்ட்டாக, சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Masala Cafe brought to you by City Seasons Hotel Burjuman Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க.
2: நிக்கனா 91 போடு.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர்த்து தலையில் எத்தி

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
4: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
1: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
8: Sir, என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
9: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
8: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
0: Chillax song of the hour.
10: Chillax song of the hour.
0: Brought to you by
1: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா.

0: தங்கம் வாங்கலாம்னு பார்த்தா விலை குறையுது.
1: சரி, ஷேர் மார்க்கெட்டில் காசு எடுத்துகிட்டு போய் போடலான்னு பார்த்தா அதுலேயும் விலையெல்லாம் குறையுது. என்னதான் பண்ணுறது? அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இதெல்லாம் கடைசி வரைக்கும் எஃப்டியில் தான் போடணுமா? இந்த மாதிரி 1008 கேள்விகள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவர் செய்யும் போது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபி தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8849 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். யூஏ வெளியிலேருந்து கூப்பிட்டீங்கன்னா +9714359555 கால் பண்ணுங்க. வணக்கம், வேறு எங்கே பேசுறீங்க?
2: வணக்கம், போது ஜாஃபர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மிஸ்டர் ஜாஃபர், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: ஸ்பெஷல்
2: இன்னைக்கு?
1: நல்ல பாட்டு போட்டு
2: விடுறேன்.
1: ஜாஃபருக்கு எடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஐ ஹவ் டைம் ஃபார் ஒன் மோர் சாங். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
3: சுடலேராஜ், அபுதாபி.
1: சுடலேராஜ் ஃப்ரம் அபுதாபி. ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சுடலேராஜ்? இப்பதான் ஹட போறேன். நீங்க பாட்டு கேப்பீங்களா? அந்த பாட்டை போட்டு விட்டு அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும் போதே நான் சாப்பிட்டுட்டு
3: இருப்பேன்.
1: பன்னீர் புஷ்பங்கள்ல இருந்து ஆனந்தரா. ஓகே, நான் போடுறேன். ஹலோ, ஓகே ஓகே, நான் போட்டு விடுறேன். ஓகே, தேங்க் யூ. ஆக்சுவலாக நம்ம ஊர் பன்னீர் புஷ்பங்களுக்கு PANNER ஸ்பெல்லிங். வடக்கில் இருக்கிற பன்னீருக்கு வந்து பன்னீர், அது PANEER. ரெண்டுத்தையும் போட்டு பார்க்குறேன், என்ன ஸ்பெல்லிங் ஒர்க் ஆகுதோ அதை போட்டு விட்டுறேன். நீ வேணும் அப்படிங்கிற கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சேம் டைப்பில் ஒன் ஓ கிளாக் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பாய்.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu, manasu thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha thalaimuraikku Tamilai kondu serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்ட தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்று ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளமைக்கு வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகளையும் நலன்களையும் புறக்கணித்து மத்திய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டில் இருந்து திடீரென பின்வாங்கியிருப்பது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்தவொரு கட்டமைப்பையும் புதிதாக ஏற்படுத்த காவிரி நதி பாயும் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என நேற்று மாநிலங்களவையில் காவிரி நதி தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். 2024 வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு எதிரான சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை தலைவரை பாதுகாக்க பாஜக அரசு தீவிரம் காட்டுவது ஏன் என்று அவர் வினவினார். 2024 இயற்றிய சட்டம் தோல்வியடைந்தது, தற்போதைய சட்டமும் தோல்வியடையும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையில் இருந்து நீக்கப்பட்ட அதிகாரிகளின் பெயரை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளதும் தற்போதைய ஜனாதிபதியின் பயன்பாட்டில் இல்லாததுமான பல ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலாத்துறையின் முதலீட்டு திட்டங்களுக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கடமைகள் மற்றும் தனிப்பட்ட ஓய்வு நேரங்களுக்காக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மாளிகைகள் தற்போது ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருவதோடு அவற்றை பராமரித்தல், பாதுகாப்பு வழங்குதல் மற்றும் ஏனைய செலவுகளுக்காக பெருமளவிலான அரச பணம் செலவிடப்பட்டு வருகின்றது என்று அமைச்சரவை தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஜப்பானின் தெற்கு பகுதியில் 7.1 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானின் தெற்கு தீவான கியூஷுவில் உள்ள குமமோட்டோ பகுதியில் 7.1 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் கட்டிடங்கள் பலத்த அதிர்வுக்கு உள்ளாகின. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி அவசரமாக வெளியேறினர். இந்நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிரான்ஸ் கால்பந்து அணியின் முன்னாள் மத்திய நிலை வீரர் சினதின் சிடேன் தேசிய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ரோயல் மேட்ரிட் மேலாளரான சிடேன் டிடிஏ டெஷாம்ப் பதவியில் இருந்து விலகிய 2 வாரங்களுக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்கின்றார். 14 ஆண்டுகள் பிரான்ஸ் அணியை வழிநடத்திய டெஷாம்பின் பதவிக்காலம் 2026 உலகக்கோப்பையில் பிரான்ஸ் அணியின் 4வது இடத்தை பிடித்த நிலையில் முடிவடைந்தது. டெஷாம்பின் கடைசி போட்டியில் 3வது இடத்துக்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி இங்கிலாந்திடம் 6-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music. Star of the Month. Star of the Month.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வெயில் வந்து நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது வெயில் கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா அந்த கோர்ஃபக்கான் ஃபுஜைரா உட்பட்ட பகுதிகளில் வந்து நல்ல ஒரு மழை பெஞ்சிருந்தது. மஞ்சள் செம்மஞ்சள் எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருந்தாங்க. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு வானிலை, மழை பெய்யலாம் அப்படின்னு எதிர்வு கூறியிருக்காங்க. மழை பெய்தால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல இதமான ஒரு வானிலை அனுபவிக்க கிடைக்கும். ஆனா துபாய் அபுதாபி பக்கம் இருக்கிற நமக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு இல்லையா? நம்ம ஆர்ஜி பிரியா தான் வந்து அப்பப்போ இன்னைக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்றும் சொன்னாங்க அது மாதிரி மழை பெஞ்சது. போன வாரத்துல ஒரு நாள் சொன்னாங்க, அப்புறம் அடுத்த நாள் வந்து மழை பெஞ்சது. இவங்க யாரு, நவீன கண்ணகியா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. பரவாயில்ல, இலகனம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, கொன்றை வேந்தன் படிக்கலாம் அப்படின்னு திறக்கும் போது திடீர்னு ஒரு அதிகாரம், ஒரு ஒரு வரி வந்து என் கண்ணில் பட்டது. இது வந்து பொதுவாக வந்து எல்லாருமே இதை கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆனால் அது வந்து உண்மையாக இதுதான் பொருளா அப்படின்னு நிறைய பேர் இப்போ ஆச்சரியப்பட போறீங்க. என்ன அப்படின்னா, உண்டி சுருங்குதல் பெண்டிட் கழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெண்ணுங்கன்னா பொண்ணுங்கன்னா வயிறு வந்து வந்து இப்படி இருக்கக்கூடாது, நல்ல அழகாக இருக்கணும், வயிறு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்லா நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சு நல்லா வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அப்ப அளவா சாப்பிடணும் அப்படிங்கறதுல கொண்டு போய் முடிப்பாங்க. ஆனா கொன்றை வேந்தன் அது சொல்லவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உண்டி சுருங்குதல் பண்டி கழகுதான் அந்த சரியான வரி. அந்த கொன்றை வேந்தன் அதுதான், உண்டி சுருங்குதல், உணவு வந்து சுருக்கி சாப்பிடுறது, பண்டிக்கு அழகு அப்படின்னா வயிற்றுக்கு அழகு. அதனுடைய பொருள் என்னவோ கடைசியாக ஒரு இடத்துல வந்து முடியுதுதான். ஆனால் பெண்களுக்கு தான் அது சொன்னாங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். உண்டி சுருங்குதல் பண்டிக்கழகு. பண்டி அப்படின்னா வயிறு. இப்போ பண்டினா வந்து மிருகம் பன்றியா அப்படின்னு கேட்காது, அது பன்றி சரியா, இது பண்டி. மூணு சுழி இன்னண்ணா, பெரிய இன்னண்ணா சரியா. நேற்றும் அதே மாதிரி அனல், அது அது அனல் அப்படிங்கிற சொல்லும் நான் சொன்னேன் இல்லையா. அனல் அப்படிங்கிறது பொதுவாக கழுத்து, தாடியை கூட அனல்னு வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் அவ்வப்போது அப்பப்போ வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அனல் என்ற சொல்லுக்கு வந்து தாடி என்ற ஒரு பொருளும் இருக்கு. இப்போ பண்டி அப்படிங்கிறத மூன்று சுழி இன்னண்ணா வர்ற அந்த பெரிய இன்னண்ணா வர பண்டி என்ற சொல்லுக்கு வந்து வயிறு அப்படின்னு பொருள் சரியா. இந்த ஒரு கொன்றை வேந்தனை எங்கெங்க நீங்க எல்லாருமே வந்து தவறா பயன்படுத்தியிருக்கீங்க, ஞாபகம் வருதா? அப்படி இருந்தா எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லை, இது மாதிரி வேற ஏதாவது கொன்றை வேந்தனோ ஆத்திச்சூடியோ இல்ல ஒரு திருக்குறளோ எதுவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க சரியா. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது இலகனம். அடுத்து தேசிங்க ராஜா படத்துல இருந்து ஒரு ஓர பார்வை, ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹியர் வி கோ.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

இப்படி எத்தனை எத்தனை விஷயங்களை வந்து நாம மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனையோ பழமொழிகள் வந்து அதனுடைய ஆக்கம் என்னவாவோ இருக்கும், ஆனா இப்ப நம்ம பயன்படுத்துற விதம் வந்து வேற மாதிரியா இருக்கும். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை வந்து நாம மாற்றி வச்சிருக்கோம் அப்படிதானே. அவ்வியம் பேசையில் அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு வரி வரும். கொன்றை வேந்தன் அதிகம் என்ன சொல்லுதுன்னா, அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கழிவு அப்படின்னு சொல்லுது. அவ்வியம் அப்படின்னா பொறாமை. பொறாமையான அந்த சொற்களை பேசுறது அப்படின்னு பேசுறது ஒருவருடைய உயர்வுக்கு வந்து அழிவை தரும், கேட்டை தரும் அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்காங்க. பொறாமையான சொற்களை பேசவே கூடாது. ஒருத்தர் பார்த்து பொறாமையே படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, பொறாமை மிகுந்த சொற்களை பேசவே கூடாது அப்படின்னு கொன்றை வேந்தன் சொல்லுது. ஆமா, எத்தனை பேர் வந்து இந்த பொறாமை சொற்களை வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசும்போது அது யாருக்கு அழிவு தரும் அப்படின்னா, நம்முடைய உயர்வுக்கு தான் அது அழிவு தரும். நம்மளால எதையுமே உருவாக்க முடியாது, அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது காணாம போயிடும். மற்றவங்களை பார்த்து நீங்க வந்து பொறாமை பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே பொறாமை படவும் கூடாது, பொறாமை அந்த சொற்களை பேசவும் கூடாது. பொறாமை சொற்கள்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவனை பாரு, அவன் எப்படி எப்படி எப்படி வளர்ந்துட்டான் பாத்தியா அப்படின்னு. அதை தவிர்த்துட்டு நாம எப்படி வளர போறோம் அப்படிங்கறத வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வளர்ச்சி வந்து எங்கேயோ போயிரும் இல்லையா? சரி, அடுத்து டார்லிங் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல ஒரு அழகான பாட்டு வருது. இல்ல, இது வந்து ஸ்ரேயா கோஷலும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. உன்னாலி கண்கள் தள்ளாடி அப்படிங்கிற பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல கட்டழகி பாட்டு வருது, இதயம் முரளி படத்துல இருந்து. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆனஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 per month EMI start ஆகிறதுனால உங்க dream SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க dream land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
4: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல RERA and DTCP approved இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
3: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.

நகரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த கொன்றை வேந்தன் பக்கமா போய் வந்தாச்சு. கற்பனைப்படுவது சொற்றிரம் பாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு, இல்லைனா ஒரு கொன்றை வேந்தன் வரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கற்பனைப்படுவது சொற்றிரம் பாமை, அதாவது ஒருவருடைய கணவரினுடைய சொல்லுக்கு திறம்பாமை, மாறுபாடாக செயற்படாததுதான் பெண்களுக்கு கற்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து நான் முரண்படுறேன். ஏன் அப்படின்னா, ஔவையார் யாரு? ஒரு பெண் தானே. அவங்களே வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கற்பனைப்படுவது சொற்றிரம்பாமை அப்படிங்கிற இடத்துல எங்கேயுமே பெண்கள் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புலப்படலை இல்லையா? கற்பனைப்படுவது சொற்றிரம்பாமை. எனவே ரெண்டு பேரும், கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், அந்த சொல்லுக்கு அடங்கி நடக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு இதுல சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பொருள் எழுதினவங்க பெண்களுக்கு கற்பென்று சொல்லப்படுவது கணவர் வார்த்தைக்கு மாறாக நடவாமை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, கற்பு என்பது ரெண்டு பாலாருக்கும் பொதுவானது தானே, அது என்ன பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம தமிழ் மொழியை வந்து கற்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த கால பெற்றோர்கள் பெரும்பாலானவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. எப்படி நம்ம மொழியை வந்து சரியாக கடத்தி கொண்டு போக போகிறோம், எப்படி மொழியை சரியாக கற்பிக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது. அமீரகத்தில் பொறுத்த வரையில் இந்த ஒரு கவலை வந்து உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேங்கன்னா, 7 வருஷ அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்க தமிழ் அகாடமியின் அங்கீகாரத்தோட தமிழ் வகுப்புகளை வந்து நடத்தி வராங்க. நம்ம குழந்தைகளை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து தமிழ் கற்றுக்க வைக்கலாம். நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போய் எங்கேயும் விட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கலாம். மேலும் இது சம்மந்தமான விவரங்கள் தெரியணும் அப்படின்னா www.yaalkalviyagam.com விசிட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான எல்லா விவரங்களையும் வந்து அந்த ஒரு இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு பாட்டு வருது, கண்ணுக்குள் நிலவு படத்திலிருந்து, ஒரு நாள் ஒரு கனவு. அழகான பாட்டு இல்லையா, இளையராஜா இசையில். அந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க Yaal Kalviyagam. Contact 0555241536.

நகரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மேலும் சில கொன்றை வேந்தன் பற்றி நாளைக்கு நாம பேசலாம் சரியா? சரி, அப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். மனசு தொட்ட மட்டும் பாட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடலாமா? சித்ரா வந்திருந்தாங்க தமிழ்நாட்டில இருந்து. அவங்க வந்து கொஞ்சம் நிலவு பாட்டு கேட்டு இருந்தாங்க திருடா திருடா படத்துல இருந்து. எனவே அவங்களுக்காக அந்த பாட்டு வருது மனசு தொட்ட மட்டும். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்தல சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இங்க அமீரகத்துல உங்களுடைய குழந்தைகளை வந்து தமிழ் கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஆன்லைன்லயே இணைய வழியாவை நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து தமிழ் கற்பிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா www.yaalkalviyagam.com என்ற இணையதளத்துக்கு போய் பாருங்க. அவங்க 7 வருஷ அனுபவத்தோட இங்க இயங்கிட்டு வராங்க. அமெரிக்க தமிழ் அகாடமியோட அங்கீகாரத்தோட தமிழ் வகுப்புகளை இணைய வழியா நடத்திட்டு வராங்க. எனவே யாழ் கல்வியகம் சம்பந்தமான மேலதிக தகவல்களை அவங்களுடைய இணையதளத்துல போய் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக இலகுவா இணைய வழியில நீங்க வந்து தமிழ் மொழியை வந்து கற்பிக்க முடியும். சரி, அந்த ஒரு விஷயத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சி கட்டிலை காப்பாற்ற காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழக உரிமையை முதல்வர் விஜய் அடகு வைத்துள்ளார் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேகதாட்டு அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி கர்நாடகாவுக்கு தேவையில்லை என்ற ஒன்றிய இணை அமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழக உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்று அவர் இஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று ஒன்றிய அரசிடம் மேகதாட்டுவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பேசியிருந்தேன் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாறைகள், கருங்கல், ஜல்லி உள்ளிட்டவற்றை கேரளாவுக்கு கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துமாறு தமிழக முதல்வர் விஜய்க்கு கேரள முதல்வர் வி டி சதீஷன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 9ஆம் திகதி இடப்பட்ட அரசிதழ் அறிவிப்பு எண் 306 மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருங்கல் பாறைகள், கருங்கல் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நான் அறிவேன். இதன் காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரளத்துக்கு கொண்டுவரப்படும் பாறைகள், கருங்கல் ஜல்லி ஆகியவற்றின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் உள்ளதாக வி டி சதீஷன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவை என முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலி தாக்கல் செய்த ரிட் மனுவை மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் மாதம் 25ஆம் திகதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ரோஹந்த அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது மேலதிக சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக இம்மனுவை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் திகதி அழைக்குமாறு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது. அபுதாபியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட குகன்ஹைம் அபுதாபி அருங்காட்சியகத்தின் திறப்பு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 டிசம்பர் 11 முதல் குகன்ஹைம் அபுதாபி பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என்று அபுதாபி கலாசாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த இந்த நவீன கலை அருங்காட்சியகம் அபுதாபியை சர்வதேச கலை மற்றும் கலாசார மையமாக மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான அடையாளமாக கருதப்படுகின்றது.
2: உலக செய்திகள்.
4: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் வன்முறை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் கடந்த வாரம் முதல் குறைந்தது 8 பாலஸ்தீனியர்கள், அவர்களில் ஒரு குழந்தையும் மேலும் 2 இஸ்ரேலியர்களும் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான விவகார ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். ஓச்சா வெளியிட்ட அறிக்கையின்படி வன்முறையால் குறைந்தது 10 பாலஸ்தீன குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளன. பாலஸ்தீனியர்களின் வீடுகள், பள்ளிவாசல்கள், மரங்கள் மற்றும் விவசாய கட்டமைப்பு மீது தீ வைப்பு மற்றும் சேதப்படுத்தும் சம்பவங்களும் பரவலாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. அலைனில் இன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜுமானில் முறையே 40 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும், அல்ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு பிராந்தியங்களில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: Rock with Raja.
6: Stay tuned.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அடுத்த 30 மில்லியன் 80 கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்ட the uaelottery.ae ல வாங்குங்க.
2: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
3: வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலஸ் ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல RERA and DTCP approved இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
1: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். Building opposite to Bujmanla 10 am to 10 pm nadakkira event la unga plot book panunga. Call or WhatsApp 056 415 4242. Plots nale prop shell dane.
4: Seluthiyum tamili.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: One hour of non-stop Raja hits.

Mastruins.

கோயில் புறா தி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தூம் கிடக்க தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத்தகிடதும் தகிடதும்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: உங்க பிரெக்னன்சி ஜர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
0: சமர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 dirhams per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பார்த்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜுமான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
6: There is no place like home. There's no home like DAC.
7: DAC Developers. Dream. Ascend. Conquer.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்
8: தமிழ் FM தெரியுமா? 89.4
9: நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அது இல்ல 11 to 2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
9: எது? மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யாரு அவரு?
8: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel புர்ஜுமான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
10: This hour of Rock with Raja is brought to you by ALD properties.
3: வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
11: You are back.
12: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
13: ராக் வித் ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
4: தொடர்புகளுக்கு 0555241536 அல்லது யாழ் கல்வியகம் .com.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு மற்ற மாநிலங்களின் அனுமதி பெறப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் பதிலளித்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த பதில் காவிரி நதி பாயும் சம்பந்தப்பட்ட மாநில மக்களிடையே பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கில் 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்தவிதமான கட்டுமானத்தையும் கர்நாடக அரசு கட்டுவதற்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநில அரசுகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அளித்துள்ள பதில் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்று சிபிஎம் கட்சியின் பே சண்முகம் வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வரும் கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான குண்டறிதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். மகளிர் குண்டறிதல் F57 பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்று இந்த சீசனின் சிறந்த தூரத்தை பதிவு செய்த ஷர்மிளாவுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இச்சாதனையின் மூலம் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் பரா தடகளத்தில் இந்தியா 20 பிறகு மீண்டும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. எதிர்கால போட்டிகளிலும் மேலும் பல வெற்றிகளை பெற எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்பட்டமை தொடர்பில் இலங்கை நீதியமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ் விளக்கம் அளித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அமைச்சரவை தீர்மானம் குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ்விடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். தற்போது 11 அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இந்த வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். அதன்படி அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: உலகில் முறையாக முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆதரவு நீதித்துறை தளத்தை அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் அரசின் சேவைகளை வேகமாகவும் திறமையாகவும் எளிமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய AI அடிப்படையிலான நீதித்துறை தளம் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் ஈரானின் எரிவாயு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நடைபெற்ற போரின் காரணமாக ஈரான் சுமார் 230 மில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு உற்பத்தி திறனை இழந்துள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் ஃபாத்திமா மொஹஜரானி தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த மோதல் ஈரானின் எரிசக்தி துறையை குறிப்பிடத்தக்க அளவில் பாதித்துள்ளது என்றும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 40 ஓவர்களில் 187 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பதிலளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 191 ஓட்டங்களை 37.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு பெற்றது. இதற்கமைய 76 பந்துகள் மீதமிருக்க 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை மகளிர் அணி வெற்றியை தம்வசப்படுத்தியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 ஒருநாள் தொடரை இலங்கை மகளிர் அணி 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4.
4: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nano US la kuda. Adhe FM da nadi kepu.
1: 89.4. Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
5: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அழகா பார்த்தா ஜவுளி கடை. எங்கடா மைக் மாறிச்சா? ஓகே. அழக பார்த்தா ஜவுளி கடை, அளந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. அடாடா அடாடா, எப்படிப்பட்ட வரிகள்! Let's begin the show.

0: ஐடியா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள், மாலை வணக்கம். என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அம் இரகுவே, 4:14 ஆயிட்டு இருக்கு நேரத்தில், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கலாக்கா. நீங்க கேக்குறது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். And my name is...
1: And his name is John C.
0: உள்ள வரும்போதே அப்படி ஒரு பேங்கரோட வந்தத்தானே ஜாலியாக இருக்கும். இந்த பாட்டு எனக்கு, இந்த படம் வந்து பெருசாக பிடிக்காது சரியா. இந்த படம் பேர் என்ன, பரமசிவன் தானே இது? ஆமாம். ஏன்னா தலை அஜித் வந்து பயங்கரமாக வெயிட் போட்டார்னு அந்த பாடி ஷேம் பண்ணியே பயங்கரமான விமர்சனங்கள் அப்போ வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து இந்த பாடி பாசிட்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கடா, நான் என்ன பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாருங்கடான்னு சொல்லிட்டு 15 கிலோ எடையை குறைச்சிட்டு வந்து மனுஷன் வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தார். படம் கொஞ்சம் ஓரளவுக்கு சற்று டொங்கன் போல் இருக்கும். ஆனால் வந்து அஜித்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம், அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம அதுவும் இல்லாமல் பிரகாஷ்ராஜ் போலீஸாக இருப்பார், அவர் 2-3 டைலாக்லாம் சொல்லி இவர் ஜெயில் கைதியாகவர் இருப்பார். இவருக்கு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து உள்ளே இறக்கி விடுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் எது எப்படியோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரகசியா தானே அந்த டைமில் வந்து ஹார்ட் த்ராப் இல்லை, நிறைய படத்தில் வர ஐட்டம் சாங்ஸ்க்கெலாம் இங்கே வருவாங்க, அழகாக வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அழகாக போயிடுவாங்க. இந்த பாட்டு சீனா தானா அது இதுன்ட்டு இந்த பாட்டில் பர்டிகுலர்லி அஜித் வந்து அவருக்கு பெருசாக லிரிக் இருக்காது பாடுறதுக்கு, அவர் நடுவில் வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு வரு பார்த்துருக்கீங்களா? Okay, with that note, starting the show with...
2: மதுர வீரன் தானே.
0: அதே தான். அவனே
2: உசுப்பி விட்ட வீணே. இனி விசுலு பறக்கும் தானே.
0: என் பேரா அண்டி?
2: என் பேரா அண்டி, மதுர வீரன் தானே.
0: ஓகே, பாட்டி வந்து மதுரை வீரன் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பாட்டா பாடி நீங்க கேட்கறதுக்குள்ள ரெண்டாவது பாட்டு வந்துடும். ரெண்டாவது பாட்டு

0: சக்கரராஜா இசையில பில்லால இருந்து ஃபுல் பாட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு யூஐ அப்டேட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பாட்டு கேட்பீங்களா? இப்படி ரெண்டு பாட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அப்படியே எடுத்து உள்ளக்குள்ள கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா நீங்கள் இந்த ஷோவை? தெரிஞ்சிருந்தாலும் சம் ஆஃப் த லெஸ்ஸர் நோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது இப்போது ஒரு சில ஐட்டம் நம்ம பேக் பண்ணும்போது இல்லை, இப்போ உங்கள் வெக்கேஷனுக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி விடுங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து எப்படின்னா ஆப்வியஸாக இதிலெல்லாம் என்னப்பா இருக்குது அப்படின்னு நினச்சி போனோம், ஆனால் அதை கொண்டு போக விட மாட்டாங்க. பார்த்துங்க மெஷரிங் டேப்ஸ், ஏன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் ஹேண்ட் லக்கேஜில் அதை பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஏன்னா மெஷரிங் டேப்ஸ் வந்து வெப்பன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா. ரெண்டாவது கிரிக்கெட் பேட்டு, ஸ்கேட் போர்டு, ஃபிஷிங் ராட் இருக்கு இல்லையா நம்ம மீன் பிடிக்கிறது, அதெல்லாம் நாட் அலோடு. அப்புறம் டாய் கன், அப்புறம் இந்த ஹேரோஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த டாட் போர்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நாட் அலோட் கிடையாது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். நான் வந்து படித்ததில் என்ன இதெல்லாமா அப்படின்ற மாதிரி இருந்தது, பட் அதுக்கு ரீசன் இருக்குது. அது வந்து பாப்பி சீட்ஸ், பாப்பி சீட் வந்து இட்ஸ் அ காமன் ஸ்பைஸ். இது எப்படின்னா கசகசா இருக்குல்ல, அதான் வந்து பாப்பி சீட்ஸ். குழம்பு குருமாங்கெலாம் யூஸ் பண்ணுவோம், பாயாசம் இனிப்பு வகைகள்லாம் வந்து நம்ம போட்டிருப்போம் நம்ம ஊர்லலாம், அதை எடுத்து போக மாட்டாங்களா? ஏன்னா வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் டெரிவேட் அது வரமாட்டேங்குது. ஓகே, டெரிவேட்டிவ் ஆஃப் தி ஆப்பியம் பாப்பி. ஆமாம், இது வந்து ஒரு சில நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸாக இது வந்து ட்ரீட் பண்ணுறாங்களாம் அதில். அதனால் இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஜீரோ டாலரன்ஸ் ட்ரக் பாலிசி, அதனால் இதை எடுத்துகிட்டு போக முடியாது. பாப்பி சீட்ஸ், அதனால் கசகசா இங்கேருந்து நான் வந்து ஊருக்கு கொண்டு போகிறேன், இல்லை அங்கே நீங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா வந்து மாட்டிப்பீங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த போர்க் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட் ஃபார் ஆல் த ப்ராப்பர் ரீசன்ஸ். ஸோ யூஏயுடைய கஸ்டம் ரெகுலேஷன் படி நான் ஹலால் மீட், அதுக்கப்புறம் போர்க் ப்ராடக்ட்ஸ் அதாவது பேக்கன், ஹேமு, அதுக்கப்புறம் இந்த போர்க் ஜெலட்டின் இதெல்லாம் வந்து பேண்ட் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ அதனால் சொல்லிக்கேன். அப்புறம் சம் மெடிக்கேஷன்ஸ், ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து போக முடியாது, ஏன்னா அதெல்லாம் அதுக்கெலாம் வந்து ப்ரையர் அப்ரூவல் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன்லேருந்து வாங்கியிருக்கணும். சப்போஸ் ஊர்லேருந்து இங்கே கொண்டு வர்றீங்க, இங்கே யாருக்காச்சும் சில நேரம் ஊரில் மருந்து வந்து வெலை கம்மியாக இருக்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவீங்க, எடுத்துகிட்டு வரதில் தப்பு இல்லை. பட் இன் தட் கேஸ் நம்ம மோஹாப்லேருந்து ஒரு ப்ரையர் அப்ரூவல் அவங்ககிட்ட இதான் எடுத்துகிட்டு வரேன்றது கொடுத்து வாங்கி அந்த லெட்டரோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டினா வந்து எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. ஓகே, ஸோ அதர் பேண்ட் ஐட்டம்ஸ், துபாய் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு என்னென்ன தெரியும், நார்காட்டிக் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கத்தி, கடப்பாறை, சுத்தில் கல் உடைக்கிற பொருள், இதெல்லாமே வந்து பேண்டுன்றது உங்களுக்கு அசலியாக தெரியணும். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. சும்மா தீ மாறி ரெண்டு பாட்டு வருது ஆண்டி, தீ மாறி கேட்டு முடிங்க, நான் வரேன். நான் பிராவோ, and you're listening to 89.4 Tamil FM. This is the evening kadak on 89.4 Tamil FM. Yeah.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
2: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனச காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

எனக்கு இந்த நிரானு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். டக்கர் படத்தில் நிரானு ஒரு பாட்டு இருக்குது, பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. அதில் நடுவில் வந்து ஜிவிஎம் இருக்கார்ல, நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் இல்லை, ஜி கௌதம் வாசுதேவ் மேனன், அவர் நடுவில் வந்து நெடுக்கல் தாவி ஓடும் முட்களோடு சண்டைகிட்டு வந்த பாதி போக சொல்லி நேற்று மீண்டும் கேட்பேன் அப்படி ஒன்று ரேப்லாம் பாடுவோம். அப்படி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில ஆக்டர்ஸ் அவர் டிரெக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற வேறு ஏதாவது டேலண்ட்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல தான் காட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா சித்தார்த் நல்லா பாடுவார், நல்லா சாங், அதாவது நல்ல சிங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு சில ஆக்டர்ஸில் சித்தார்த், அப்புறம் நக்குல், அப்புறம் வந்து தளபதி விஜய், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் வேறு யார் சூர்யா கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படத்தில். ஆனால் நல்ல சிங்கிங் ஸ்கில்ஸானு கேட்டால் எனக்கு தெரியாது, கேனாட். ஆனால் நல்ல பாடுற ஒரு குவாலிட்டி இருக்கிற ஆக்டர்ஸில் விரல் விட்டு எண்ணிடலாம் தமிழ் சினிமாவில். யா சிம்பு, ஆமாம், நிறைய பேர் சொல்லலாம், ஏன்னா டக்குன்னா யோசிக்கிறதுனால எனக்கு அப்படியே இந்த தாட்ஸ்லேருந்து வருது. தனுஷ் வாய்ஸுக்கெல்லாம் நான் வந்து அடிமை. ஜெகமேதேந்திரம்னு ஒரு படம் இருக்குது சரியா, அதில் வந்து நேத்து உரக்கண்ணில் நான் ஒன்று பார்த்தேன் அப்படி ஒரு பாட்டு இருக்குது, சூப்பராக இருக்கும். தனுஷ் வாய்ஸுக்கு தான், அதாவது ஒரு சில பாட்டு நம்ம கேட்கும் போது இல்லை, அது வந்து அவங்க பாடினா தான் அந்த பாட்டு அவங்க பாடுறதுனால தான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது மாதிரி சிம்புக்கு வந்து எனக்கு எவண்டி உன்னை பெத்தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சித்தார்த்தோட வாய்ஸில் வந்து உன்பதில் வேண்டின்னு ஒரு பாட்டு இருக்குது, அண்டு தனுஷ்க்கு வந்து நிறைய பாட்டு இருக்குது, அதில் ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், நேத்து. அண்டு இவர் புலி படத்தில் ஏண்டி என்ன வாட்டுற அப்படி ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து தளபதி விஜய்க்கு. விஜயர்களுக்கு நிறைய பாட்டு சொல்லலாம், இது ஒன்று மை பர்சனல் ஃபேவரட். அண்டு வேறு யாரை சொன்னேன் நான், வேறு யாரையோ சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் நடுவில் வசங்கி. நக்குலுக்கு வந்து இந்த பாட்டு, ரெமோ படத்தில் காதல் யானை வருகிறன்றமோ, அது அவர் பாடினது. அண்ட் அதே மாதிரி ஒரு சில மியூசிக் டிரெக்டர்ஸ் வேறு மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கு கீழே போயிட்டு பாட்டெலாம் பாடி கொடுத்துட்டு வருவாங்க. அனிருத் நிறையா பாட்டு இந்த மாதிரி பாடியிருக்கு, இமானுக்கு வந்து அனிருத் பாடியிருக்காரு. அப்புறம் ஒரு பாட்டு வந்து எப்படின்னா, இந்த படம் பிரியாணி இருக்குல்ல, அதில் ஒரு 8-9 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பாடின மாதிரி ஒரு பாட்டு வரும். ஆமாம், அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜுக்கு ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காரு, ஹலோ மிஸ் எம்சையே ஆனந்த தொல்லையே அக்கறி பச்சையே பெண்ணே, அது வந்து உன்னாலே. அண்ட் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்க்கு அனிருத் பாடியிருக்காரா, பாடியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாட்டு என்ன பாட்டு, ஜிவிஎம்ன்ற என்ன படம், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துச்சே. ஆமாம், அவன் ரெட் ட்ராகன், ஐயோ டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. ஆமாம், அந்த படம். அண்டு அதே மாதிரி துணிவில் அனிருத் வந்து, ஐ திங்க் அனிருத் நிறைய பாட்டு மற்ற மியூசிக் டிரெக்டர்ஸ்க்காக பாடி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். துணிவு படத்தில் சில்லா சில்லான ஒரு பாட்டு வரும்ல, அது வந்து நம்ம ஜிப்ரானோட இசையில் பாடினது அனிருத். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜுக்கும் பாடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் அதே மாதிரி மரியான் படத்தில் ரஹ்மானுக்கு யுவன் சங்கர் ராஜா, சோனாப்பிரியா இல்லை, ஆமாம் சோனாப்பிரியா தான் நினைக்கிறேன், அந்த பாட்டு வந்து பாடி கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி ரஹ்மான் வேறு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியிருக்காரான்னா டவுட்டு, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் இளையராஜா அவர்கள் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் நிறைய பாட்டு பாடியிருக்காரு, அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டு என்னென்னா, அந்த கற்றது தமிழில் வந்து பறவையே எங்கு இருக்கிறாய் அந்த பாட்டு, அண்ட் பருத்தி வீரனில் அந்த இந்த பாட்டு, இந்த என்ன பாட்டு, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு, எனக்கு ஞாபகத்துக்கு வரல, பாட்டு தெரியுது என்ன பாட்டுன்னு தெரியுது, டைட்டில் டக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் அப்படியே யோசிச்சு இது ஒரு டாப்பிக்காக யோசித்தா அப்படியே நம்ம ஒரு 2-3 பேர்கிட்ட பேசும்போது இதெல்லாம் இந்த பாட்டு, ஓ அந்த படம், ஓ இந்த லிரிக்கு இப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இதுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இப்போ நான் வந்து நேத்து ஓரக்கண்ணில் நான் ஒன்று பார்த்தேன் அது வருது கேட்டுக்கணிங்க, ஜாலியாக இருக்கும். சாயங்காலம் எங்காவது வேகமாக போயிட்டு நீ காலையிலேருந்து அறக்க பறக்க வேலை செஞ்சிங்கன்னா இந்த பாட்டு உங்களை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகே, டிஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இந்த பாட்டு கேளுங்க. நான் ப்ராபோ எல்லாம் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. Brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
5: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
4: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வெல்கம் பேக். ஓகே, நம்ம பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் அப்படிங்கிறத பார்ப்போம். கோல்டு ரேட்டு, கோல்டு விலை வேறு கிட்டத்தட்ட ஒரு 500 சம்திங் ஊரில் ஏறி இருக்கான். இன்றைக்கி என்ன ரேட்டு? இங்கே பெருசாக இன்னும் ஏறல, ஈவினிங் ரேட் இன்னும் வரல, மத்தியானத்து ரேட்டு தான் நான் சொல்ல போகிறேன். எங்கடாது
2: இன்று தங்கத்தின் விலை? Brought to you by Ain Gold Wallet app, download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
1: அப்படி புரிஞ்சுதா? கோல்டு காயின் வின் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ மேட்டர் என்னன்னா, 24 கேரட் தங்கத்துடைய விலை 486 திரம்ஸ் 75 ஃபில்ஸ், 22 கேரட் வந்து 450 திரம்ஸ் 75 ஃபில்ஸ், 21 கேரட் வந்து 432 திரம்ஸ் 25 ஃபில்ஸ். அவ்வளோதான் இன்னைக்கு தங்க விலை நிலவரம். இப்போ நேற்றை விட இன்னைக்கு சூடு ஜாஸ்தி இருக்குமா என்ன ஏது அப்படின்னு பார்க்குறப்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது போல் சூடு. ஆனால் இன்னைக்கு வந்து இனி போக போக அட்லீஸ்ட் ஒரு August 19 வரைக்கும் சூடு கொளுத்தும். என்ன தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா சொல்கிறா அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ துபாயில் ஓரளவுக்கு இப்போது கம்மி தான், ஓகேவா? துபாயில் வந்து 37 டிகிரி, அபுதாபியில் எவ்வளோ காட்டுதுன்னா 33 டிகிரி தான் காட்டுது இன்றைக்கி. ஆனால் போன வாரம் வந்து 43 டிகிரி கிட்டே இருந்தது, ஞாபகம் இருக்கா? எப்படி கணிசமான ஒரு முறையில் இது குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஷார்ஜாவில் 36 டிகிரி, அஜ்மானில் வந்து எப்படிப்பா அப்படியே அந்த பக்கம் போனோம்னா 37 டிகிரி, எல்லாமே 40 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ராசல் கேமா 40 டிகிரி அலையின் கிட்டே வருவோம், லாஸ்ட்டாக வருவோம். ஃபிஜேரா எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபிஜேரா தான் கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். 33 டிகிரி, ஓகே, ரைட்டு. உமல் கோயின் எவ்வளோ? உங்களுக்கு வேணும் எவ்வளோ எவ்வளோ சொல்கிறேன் இருங்க. 37 டிகிரி, 37.4 டிகிரி அலைனுக்கு வருவோம். இப்போ அலைன் தான் வந்து அப்படியே செங்கல் சூளையில் வந்து இந்த ஊரை கொண்டு போய் தனியாக வச்ச மாதிரி அந்த அளவுக்கு 44 டிகிரி, அடாடா, 44.9 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ வெதர் ரிப்போர்ட் படி பார்க்குறப்போ கொஞ்சம் இப்போ நேற்றுக்கு நான் ஒரு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு இடத்த, ஐ மீன் ஒரு ஒரு இடத்துல வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தேன். எப்போ தெரியுமா? நேற்றுக்கு. ஆமாம், நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியோரலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் இருக்கும். அதாவது இந்த கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிளவுட்ஸ் இருந்தால் அப்படி, அதாவது மேகமூட்டத்துடன் காணப்படுற இந்த மாதிரி மேகம் இருந்தால் மழை வரும்ன்ற மாதிரி நமக்கு தோணும்ல. அப்போ அந்த அந்த மாதிரி மேகம் எந்த மாதிரி இருக்குமோ அதுதான் கன்வெக்டிவ் கிளவுட்ஸ். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே கொஞ்சம் அந்த அந்த கிளவுட்ஸோட ஒரு எண்டில் வந்து அப்படியே இருட்டாக கருப்பாக இருக்கும். அதை பார்த்தாவே வந்து எப்போ எந்த மொமெண்ட்டில் வேணாலும் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். தெரியுமா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் விடுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும்போது அப்படியே வெயில் அடித்து அந்த வெயில் ஓஞ்சு கொஞ்சம் லைட்டாக வானம் அப்படியே ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு அப்படியே இருட்டு கட்டி அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்கிற க்ளவுட்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து மொத்தமாக அப்படியே கருகும்னு மாறிடும். நல்ல வெளிச்சமாக இருந்த அந்த டைமே வந்து அப்படி இருட்டாயிடும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது அப்படியே மழை வரதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் குளிர் அடிக்க ஆரம்பிக்கும். அண்டு மழை சாரல் எங்கேயோ லைட்டாக அங்கங்கே நீங்கள் வந்து உங்கள் மேலே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா மழை துளி விழுறதே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மேலே வந்து எங்கே ஏதாச்சும் ஓட்டு மேலே பட்ட தண்ணி நம்ம மேலே விழுதா இல்லை ஆக்சுவலி மழை தான் வருது அப்படின்னு ஒரு டவுட்டுன்னு வரும். அப்புறம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க அப்படின்னா ஒரு 3:30, 3:30 வந்து இந்த மாதிரி ஆகும். கரெக்டாக ஒரு 4 மணி ஆகும்போது அப்படியே திடீர்னு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடி ஒன்று இடிக்கும். அந்த இடி இடித்ததுக்கப்புறம் இல்லை எங்கேயோ தூரத்தில் மழை வரும். அப்புறம் பார்த்தா நம்ம உட்காந்துட்டு இருக்கிற அந்த கூரை மேலே அப்படியே மழை தண்ணி விழும், சட சட சட சடன்னு சத்தம் கேட்கும். ஒரு பாயிண்டில் வந்து

0: சொல்லுவாங்க, உங்கள் கையில் குடையும் இருக்காது. நான்லாம் முக்கால்வாசி நேரம் குடை இல்லாமல் தான் போவேன், எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கிட்டே தான் வீட்டுக்குள்ளே நுழைவேன், ஏன்னா என் வீடு வந்து ரொம்ப பக்கம். ஸோ சில பேர்கிட்ட குடை இருக்காது, குடை இல்லாதவங்களெல்லாம் ஸ்கூல்லே நிப்பாட்டி வச்சுருவாங்க மழை நிற்கிற வரைக்கும், குடை இருக்கிறவங்கள மட்டும் அனுப்புவாங்க. சில பசங்க வந்து எப்படின்னா ரெயின் கோட் போட்டுனே வந்துடுவானுங்க, அவனுக்கு ஜாலியாக அவனுங்களுக்கு ஒரு பேகை மாட்டிட்டு மேலே ரெயின் கோட் மாட்டினா அவனுக்கு மட்டும் போயிட்டே இருப்பானுங்க சந்தோஷமாக. அண்டு சில பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா பசங்களை கூப்பிட்றதுக்கு குடையோட வருவாங்க, ஐயோ பையன் குடை கொண்டு போலையே, ஐயோ பாவம் நனைஞ்சுன்னு வருவானே, பொண்ணு குடை கொண்டு போலையே. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா வந்து வரலாம் மாட்டாங்க, இங்க சரி அவன் யாரு கூட சேர்ந்து வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா யாராவது வராங்க அப்படின்னா அந்த குடையில் லிஃப்ட் கேட்டு அப்புறமா வீட்டுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு மழைக்காலத்தை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இவ்வளோ நீட்டு முடக்கி பேசுகிறதுக்கு உண்டான ஒரு காரணம். நாமே வந்து ஒரு மழை பாட்டே கேட்டக்கூடாது, கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் நாமே வந்து ஒரு மழைன்னு பார்த்தா நிறைய பாட்டு இருக்கே, ஆனால் வந்து கோல்டன் சாங்கில் நம்ம கொஞ்சம் பழைய பாட்டில் போட்டானோ, நீ வரும்போது அந்த பாட்டு போடுவோமா, கொஞ்சம் ஓரளவுக்கு மழை வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஃபீலிங்கோட அந்த பாட்டு கேட்போம் பா. ஓகே,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: இன்னோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோட சின்ன துரல் என்ன.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ALD ப்ராப்பர்ட்டி 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள், ஃபோன் அடிங்க, என்கிட்ட என்ன பாட்டு வேணாலும் கேளுங்க, எல்லா பாட்டும் இப்போ ஃபுல்லாக வரும். ஏன்னா வந்து இப்போ தான் 4:53 ஆயிருக்கு. நான் உங்களுக்கு 4 செகண்ட் தருவேனா, நறுக்குன்னு ஃபோன் அடித்து படார்னு பாட்டை கேட்பீங்களா என்ன? ஓகேவா? 1, 2, 3. சரி, ஓகே. 1, 2, 3ங்கிறது என்ன, ஒரு 10 செகண்ட் சொல்லியிருக்கேன் நான். வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: Bravo, I'm Shah here. How are you?
0: I'm good, Shah. Shah, நம்ம இதுக்கு முன்னாடி பேசிருக்கமா?
1: நிறைய வாட்டி பேசுறேன்.
0: Shah, இதுக்கு முன்னாடி என்கிட்ட பாட்டு
1: கேட்டிருக்கீங்களா? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டுக்காக கால் பண்றேன். சும்மா டைப் பண்ண 1, 2, 3 என்னமோ கிடைச்சிருச்சு.
0: சும்மா டைல் பண்ணீங்களா? சரி, ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். என்ன பாட்டு வேணும்?
1: டிராகன்ல இருந்து நான் யார் இறைவா.
0: நான் யார் இறைவா, அதுவா அந்த பாட்டா? என்ன திடீர்னு?
1: ஒண்ணுல, சும்மா நான் ரீசன்ட் டைம் அது லூப் மோட்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னன்னு தெரியல.
0: யுவன் பாட்டு பாட்டா? ஏன் அதுல ஏண்டி விட்டு போன என் தலைவன் எஸ்டிஆர் பாடின பாட்டுலாம் இருக்கு. அதுக்கப்புறம் மனமே மனமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் வந்து வழித்துணின்னு ஒரு பாட்டு இருக்கு. ரைஸ் ஆஃப் டிராகன் அனிருத் பாடினது இருக்கு.
1: இது இல்லையா?
0: இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இது கேக்குறீங்களேன்னு யோசிச்சேன். எல்லாருமே ஃபேமிலியோட இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கிடைக்கும் போது ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்றீங்களா? ஏன் போட்டு You're listening to 89.4 Tamil FM. This is The Evening Kadak. Yeah.
2: The Evening Kadak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தின் பாசன உரிமையை பாதுகாக்கவும் மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு சாதகமாக செயற்படும் ஒன்றிய பாஜக அரசின் போக்கை கண்டித்தும் ஆகஸ்ட் 2 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகாவுக்கு தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என மாநிலங்களவையில் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் அளித்துள்ள பதில் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். ஓவிய ட்ராஸ்கி மருதுக்கு ஆ முத்துலிங்கம் இயல் விருது அறிவிக்கப்பட்டதற்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ் மரபை நவீன சிந்தனை போக்குகளோடு இணைக்கின்ற பாலமாக ஓவியர் ட்ராஸ்கி மருது விளங்குகின்றார் என்று மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஓவியர் ட்ராஸ்கி மருதுவின் வாழ்நாள் சாதனைகளுக்கான தக்க அங்கீகாரமாக இவ்விருது அமைவதில் மகிழ்ச்சி என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: மத்திய கல்வியமைச்சர் பதவியில் இருந்து தர்மேந்திர பிரதானை நீக்கியதன் மூலம் பிரதமரை காப்பாற்றி விட்டீர்கள் என்று நீட் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மீதான விவாதத்தில் மத்திய அரசை அகிலேஷ் யாதவ் சாடியுள்ளார். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடும் அமளிக்கு நடுவே பொது தேர்வு முறைகேடுகளை தடுத்தல் திருத்த மசோதா 2026 தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகளின் அமளியினால் மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டதால் மசோதா மீதான விவாதம் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் மசோதா மீது மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற்றது. இதன்போது பேசிய அகிலேஷ் யாதவ், தர்மேந்திர பிரதான் நேற்று நாடாளுமன்றத்துக்கு வந்தபோது அவைக்கு வெளியிலேயே அவர் வரவேற்கப்பட்டார். உறுப்பினர்கள் எவ்வளவு பெரிய நிம்மதியை உணர்ந்திருப்பார்கள் என்பதையும் அவர்கள் எத்தகைய பெரிய நெருக்கடியில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பதையும் கற்பனை செய்து பாருங்கள் என்று கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய அரசியலமைப்பின் வரைவு விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழு தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பின் கீழ் வாக்களிக்கும் உரிமையுடையவர்களின் எண்ணிக்கையை 39 குறைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அக்குழுவின் உறுப்பினரான சிதத் வைத்தமுனி குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடாத விளையாட்டுச் சங்கங்களுக்கு வாக்குரிமை வழங்குவது தொடர்பிலும் புதிய நடைமுறையொன்றை அறிமுகப்படுத்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: செய்திகள்.
3: உலகின் முதன் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆதரவு நீதித்துறை தளத்தை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் அரசின் சேவைகளை வேகமாகவும் திறமையாகவும் எளிமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய AI அடிப்படையிலான நீதித்துறை தளம் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: உலக சந்தையில் இன்று எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்தது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான மோதல் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் வலுப்பெற்ற நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயர்வை சந்தித்திருந்தது. இன்றைய நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.01% சரிந்து 80.95 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 2.30% சரிந்து 86.33 உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. அலைநீள் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் முறையே 40 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைனாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேட்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

இன்னைக்கு வந்து சமையல் பத்தி சாப்பிடுறத பத்தி பேச போறோம். உங்களுக்கு ஜெனரலாவே ஃபுட் உணவு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் இறங்கி பேச போகிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு பற்றி உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுல, விதவிதமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த டே உங்களுக்கு தான். எங்கடா அந்த பட்டன்?

0: மேக்னா பிராவோ. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடோ. ஜென்ரலாக என்னன்னா, இப்போ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒருத்தர் வந்துட்டார் லைன்ல. நான் என்னன்னே சொல்லியே, டாபிக்கே என்னன்னு சொல்லியே, நீங்க பாட்ல போன் அடிச்சிட்டீங்களா என்ன மாட்டுரு? யாரு லைன்ல?
1: கனிமொழி
0: மேடம்.
1: என்ன
0: அப்புறம் கல்லுப்பும் பெப்பரும் போட்டு கொடுப்பாரு. அந்த ஆட்டு காதை நான் சாப்பிடுவேன், பயங்கரமா இருக்கும். அது வந்து எங்க தாத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி உங்க ஊர்ல ரொம்ப கோரா பெருசா வெளியில எங்கும் தெரியாத ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் வந்து நீ கேட்கணும்னு நினைச்சேன் நான். இந்த மாதிரி இருக்கணும்
1: அடிச்சிருவீங்களோ?
0: புறா விக்குதா?
1: அது அந்த ஊர்ல ராமநாதபுரத்துல நான் போகும்போது எங்க அத்தை வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். கமுதி சைடு சொல்லுவாங்க, கமுதி அந்த சைடு.
0: அங்க புறாக்கறி ரொம்ப ஃபேமஸோ?
1: மேபி தெரியல.
0: ஓகே,
1: அதுதான் டிஃபரெண்டா சாப்பிட்டது அங்க லைஃப்ல.
0: ஓகே ஓகே.
1: அது பிராவோ கிட்ட பேஸ் நான் கேட்டிருக்கேன் உங்களை பத்தி நிறைய. நான் நியூ டு துபாய், நான் யூசுவலா வந்து மது கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுவேன்.
0: ஓகே,
1: அவரோட ஃபேன். ஓகே, பட் நான் உங்ககிட்ட பேசுனதே இல்ல. சோ நேத்துல இருந்து ட்ரை பண்ணா இன்னைக்கு பேசுறேன். என் பொண்ணு ரொம்ப கேட்பாங்க எஃப்எம்.
0: அப்படியே? அவங்க எங்க? உங்க பொண்ணு எங்க? குட்டி பொண்ணா?
1: ஆமா ஆமா, 6 இயர்ஸ்.
0: குடுங்க குடுங்க,
1: பேசுறேன். பேசு பேசு.
0: ஹலோ,
2: ஹாய்.
0: ஏ, என்ன 6 வயசா உனக்கு?
2: ஹாய்
0: ஹாய். என்ன என்ன கிளாஸ் படிக்கிற?
2: என்ன ஸ்டாண்டர்ட் போறேன்
3: சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அம்மா சொன்னதா உனக்கு ஞாபகத்துக்கே வருது? ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டியா துபாயில? ஆ,
2: ஆமா.
0: இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது? ஓ, லீவா உனக்கு? இன்னைக்கு லீவா? சரி, தமிழ் பேச. தமிழ். உன் பேர் என்ன?
2: ஈஷா.
0: உன் பேர் என்ன? ஈஷாவா?
2: ஈஷா.
0: ஈஷியா. எங்க ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். உன் பேருக்கு ஈஷியான்னு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் சொல்லு. நீ இப்ப வளர்ந்து படிச்சு பெரிய என்ன ஆகணும்? உங்க அம்மாட்ட கேக்காத, நீ சொல்லு. செஃப் ஆகணுமா உனக்கு? குக் பண்ணி சமைக்க தெரியுமா உனக்கு? தெரியுமா? சரி, ஓகே. இப்ப வந்து ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் கறி எப்படி பண்றது சொல்லு பாப்போம். எப்படி எப்படி பண்றது? நான் நாட்டுக்கோழி சிக்கன் கறி எப்படி பண்றது சொல்லு பாப்போம். சரி, ஓகே. தோசை சுடுவியா நீ? தெரியுமா? எப்படி இப்ப தோசை எப்படி சுடுறது எனக்கு சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லு. எப்படி மாவு எடுத்து சுடுறதா? எப்படி கரண்டில வந்து இப்படி வச்சு மாவு எடுத்து? அப்புறம் அப்புறம் அடுத்து அடுத்து
1: ஒரே விஷயம் சொல்றேன். என் பொண்ணு வந்து பிரெஞ்சு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பிரெஞ்சு ஸ்கூல். ஓகே, அவங்க தமிழ் தெரியும், ஆனா ரொம்ப சரளமா பேச மாட்டாங்க.
0: அப்படியா? ஆனா இங்கிலீஷ்ல பேசுவாங்களா?
1: இங்கிலீஷ்ல பேசுவாங்க.
0: ஹே, ஹவ் வில் யூ சுட்டிஃபை தோசா? டெல் மீ.
1: பட் நீங்க பிரெஞ்சு நல்லா பேசுவாங்க உங்க கூட.
0: பிரெஞ்சு நான் பேசினா? அதாவது எனக்கு தெரியாதுன்றத இப்படி சொல்றீங்க நீ? பிரெஞ்சு நான் பேசுறதா? ஏ, போன்ஜூர். சொல்லு.
1: குட் ஈவினிங்.
0: சரி, உங்க உங்க வீட்ல தோசையா இல்ல இட்லியா? அது எப்படி பிரெஞ்சுல கேக்குறது? சவுண்ட் போடு. சரி, நீங்க வந்து நான் நீ எனக்கு இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரெஞ்சு கத்து கொடு. ஓகே, பை ஈஷா.
1: Thank you, nice speaking to you.
0: Nice talking to you too. Okay, right. நான் வந்து குழந்தைங்க கிட்ட பேசுவேன், கிட்ஸ் ஷோ எப்பவுமே நடத்துவேன். இப்போ நான் வந்து ஈஷா கிட்ட பேசினதுனால குழந்தைங்களா யாராவது இருக்கீங்களாடா, யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஐ திங்க் யூ கேஸ் கேன் கால் மீ டூ. அண்ட் டுடே நம்ம அப்படியே சின்ன பசங்கிட்ட பேசுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, எனிவேஸ் டூ சாங்ஸ் பேக் டு பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். யா யா யா,
3: பேக் டு பேக். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
4: We gonna blow the speakers, baby. Once again, Vijay.

வணக்கம் அபிஜாட்னி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
8: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
9: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
4: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: நினைத்தாலே இனிக்கும். இப்போ எங்கள் தாத்தா வந்து கிராமத்துக்கு போனால் இல்லாட்டினா எங்கள் ஊரில் ஏதாவது திருவிழா நாங்கள் ஏதாவது கெடா கெடா வெட்டுறோம் அப்படின்னா ஆட்டோட காது, சரி ஓகே வெஜிடேரியன்ஸ் கேட்காதீங்க அவ்வளோதான் சொல்லிவிடுவேன், நான் இருக்கிறத சொல்கிறேன், ஆட்டோட காதை வந்து சுட்டு எனக்கு கொடுப்பாரு. நான் ரொம்ப ரொம்ப கிராஃபிக்காக அதை நான் டிஸ்கிரைப் பண்ணலை, நார்மலாகவே வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் மட்டன் கோழி ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நேரம் நம்ம ஊரில் ரொம்ப கோராக ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம், வெளியில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னது இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதுதான் இன்றைக்கி ஃபுட்டு பற்றி பேச போகிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, யார் பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், கார்த்திக்.
0: சொல்லுங்கள் கார்த்திக், யார் யாருன்னு கேட்டேன்ல, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம், சரி நினைக்கிறேன்
0: எனக்கே ஒரு 42 பேர் தெரியும் கார்த்திக்ங்கிற பேர்ல. சரி ஓகே,
1: யாராவது
0: இருப்பாங்க. ஆமால, நம்ம பேசணும் கார்த்திக்னு சொல்லி இனிஷியல். சரி ஓகே, என்ன ஃபுட் ஐட்டம் அது சொல்லுங்க.
1: ஓகே, உடும்பு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: உடும்பு நானும் சாப்பிட்டிருக்கேன். ஓகே,
1: ஒரு
0: காரக்குடியில வந்து நீங்க வீட்டுல மட்டுமே செய்யற ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் வெளியில எல்லாம் எங்கயும் கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரேரான ஃபுட் ஐட்டம் தான் இருக்கா?
1: கவுனி அப்பன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கவுனி அரிசியில பண்ணுவாங்க.
0: கவுனி அப்பம், ஓகே. வேற ஏதாச்சும்
1: நிறைய இருக்கு, பட் டக்குன்னு
0: காரக்குடி தானே கார்த்திக்?
1: காரக்குடி
0: கார்த்திக் யூஆர் ஓகே, நீங்க வந்து அப்படி சொன்னீங்கன்னா இனிமே எப்ப சொன்னாலும் ஞாபகத்துல இருக்கும். ஓகே,
1: கார்த்திக் ஃப்ரம் காரக்குடி.
0: ஓகே, up to you. Thank you, man. Thank you. Karakudi. Nah, but I'm going to call you Karakudi Karthik. That's why you have a rhyming or pair on Jolir. Hello, Anaka.
2: Anaka.
0: Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka.
2: Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka.
0: Anaka. Anaka. Anaka.
2: Anaka.
0: Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka. Anaka.
2: Anaka. Anaka. Anaka.
0: கடலுக்கு
2: போயிட்டு வரும்போதும்
0: மனுஷம் உயிரோட இருக்கா உண்மையாவே? ஆவலியா அது பேரு. கரெக்டா ஒரு தமிழ்ல சொல்லுங்க, எப்படி அது ஸ்பெல்லிங் சொல்லுங்க.
2: அப்படிதான்
0: வருமா?
2: ராமேஸ்வரத்துல இந்த சைடு மண்டபம் பாம்பா இந்த சைடு வேற குடிச்சோம்னா நாங்க யாருக்கும் சேல் பண்ண மாட்டோம். ஆனா அது கிடைக்கிறது ரேர் பீஸ், நாங்க மட்டும்தான் சாப்பிடுவோம்.
0: தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர் நம்ம ஊர்ல சிங்கம் படத்துல வர மாதிரி இங்க யாராவது குற்றவாளிகளை பிடிக்கிங்க பதுங்கி இருந்து இதை கேட்டாருன்னா முடிஞ்சு நீங்க,
2: அவ்வளவுதான். வெளியே வராது
0: நல்லது. ஆமா, ரேர் பீஸ் எப்பவுமே நல்லதா தான் இருக்கும். சரி ஓகே, பாட்டு கேளுங்க, நான் வரேன். நம்ம பிராவோ, யூ லிசனிங் டு 89.4
3: தி ஈவினிங் கரெக்ட், பிரசன்டட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: நைன்டி ஒன் போட

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
3: சென்னையில ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாலும் சரி, கோயம்புத்தூர்ல காமன் பீஸ்ஃபுல் லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது உங்களை தேடி வரப்போகுது.
4: ஜாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. August 8th and 9th, 10 a.m. to 7 p.m. City Season Hotel, Burjman, Dubai. DAC team, உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸ்ல வழங்க காத்துட்டு இருக்காங்க.
5: DAC Developers, Dream, Ascend, Conquer.
6: There is no place like home. There's no home like DAC.
7: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு. August 8th and 9th, மறந்துடாதீங்க.

0: the evening Karak.
1: வெல்கம் பேக். எங்கடா அந்த பட்டன்? ஓகே ஓகே. ஸோ அதனால் உங்கள் ஊரில் நீங்கள் சாப்பிட்ட ரொம்ப ரேரான ஒரு சில ஃபுட் ஐட்டம் இருக்கும்ல, எங்கள் தாத்தா எப்படி எனக்கு ஆட்டு காதை அப்படி வறுத்து கொடுப்பாரோ அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா? கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஒருத்தர் வந்து புறாக்கறி அப்படின்னார், அப்புறம் கௌதாரி அப்படின்னு வர சொன்னார். ஆக்சுவலி வந்து கௌதாரி இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரில. அப்புறம் அவ்வளோ அவுலியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபிஷ் பேர்லாம் ஒருத்தர் சொன்னார், நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு.

0: என்ன
1: சார் மஞ்சு சார் இப்படி பண்ணலாமா நீங்க? சரி ஓகே, என்ன சாப்பிட்டீங்க அப்படி சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க?
0: நம்மளுக்கு என்னன்னா கோழி தலைய சுட்டு சாப்பிடுவோம் எப்பவுமே.
1: கோழி தலைய சுட்டு சாப்பிடுவீங்களா?
0: ஆமா, கோழி தலை சாமிக்கெல்லாம் கோழி அறுப்பில்லைங்களா நம்ம ஊர்ல?
1: காணா சத்தியமா கோழியா
0: சண்டையா நடக்கும் எனக்கும் எங்க அண்ணன் நடக்கும்.
1: இது கோழி தலைக்கா? கோழி தலை நல்லா இருக்குமா?
0: அதை வந்து சுட்டு சாப்பிடுவோம்.
1: எப்படின்னா மொத்த தலையுமே சுட்டு சாப்பிடுவீங்களா?
0: கோழி தனியா தலையை தனியா கட் பண்றாங்க இல்லைங்களா? கோழி சாமிக்கெல்லாம் இருக்கும்போது கோழி தனியா தனியா கட் பண்றாங்க இல்லைங்களா? நம்ம மூஞ்சி குச்சி ஏதாவது குச்சியை விட்டு அதை வந்து சாப்பிடுவோம் சுட்டு சாப்பிடுவோம்.
1: இதெல்லாம் அந்த கோழிங்க வம்சம் கேட்டுச்சு அப்படின்னா நாங்களே தலைகீழாக குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோன்ற மாதிரியா? எவ்வளோ எவ்வளோ வன்முறை எனக்கு வர வர. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா நீங்க இப்போ இந்த கோழி தலையை சுட்டு சாப்பிட்றது, அப்புறம் சில மலையாளி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கோழி ஃபுட் ஐட்டத்துக்கெல்லாம் வந்து பேர் எப்படி வச்சிருப்பாங்கன்னா கோழி ஒளிச்சோடியது. கோழி ரொம்ப மோசமா இருக்கும். கோழிங்கெல்லாம் அது கேட்டுச்சுன்னா இருந்தாலும் எப்படி ஃபீல் பண்ணுப்போம்? சரி ஓகே, ஸோ கோழி தலையை சுட்டு சாப்பிடுவீங்க.
0: அப்புறமா பாத்தீங்கன்னா ஆத்துல மீன் பிடிப்போம்.
1: ஓகே,
0: மீன் வந்து எப்ப மீன் பிடிக்கல, மீன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து போவோம் ஆத்துல மீன் பிடிக்க. உப்பு மிளகாய் தூள் மட்டும் தான் கொண்டு போவோம், கொண்டு போக மாட்டோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மீனை பிடிச்சி அப்படியே அந்த கோரை இதுல சுட்டு சாப்பிடுவோம். அத்தியும் சுட்டு சாப்பிடுவோம்.
1: ஓகே, அது நானும் பண்ணிருக்கேன். நான் அந்த அந்த காஞ்ச அந்த குச்சி அதெல்லாம் எடுத்தது போட்டு மேல சுட்டு சாப்பிடுறேன். கோழி தலையை சுட்டு சாப்பிட்றது இப்போதான் நான் கேள்விப்படுறேன். கோழி தலை கோழி கால் மட்டும் வந்து இங்கே அந்த பிலிப்பினோ ஃபுட்லலாம் நிறைய சேர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, கோழி தலை இன்னைக்காக ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஓகே, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ எல்லோ அலர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு 37 degrees, 33 degrees இருக்குல்ல, கொஞ்சம் ஹெயில் ஸ்டார்ம்ஸ் சில இடங்களில் இருக்கும். அண்ட் நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியோரலஜி எல்லோ அலர்ட்டு ஒரு சில செவரல் ஏரியாஸில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு 8-9 மேலே நிறைய இடங்களில் வந்து மணல் புயல் இருக்கும், டஸ்ட் ஸ்டார்ம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மெயின்லி நார்தர்ன் அமெரிக்கா சைடில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஏரியாஸில் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஓரளவுக்கு 45 km/h ஸ்பீடில் இந்த டஸ்ட் ஸ்டார்ம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இந்த மணல் புயலையும் வந்து விசிபிலிட்டி ரொம்ப குறைச்சிரும். அதுவும் நைட்டு நேரம் அப்படின்னா இன்னும் டேஞ்சரு. ஸோ அதனால் இதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே,
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: இன்னும் ஃபுஜேராலாம் மழை போலியே. ஃபுஜேராவில் வந்து மர்பாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே, அப்புறம் மசாஃபி அந்த ஏரியா, ஹஜார் மவுண்டன்ஸ்லலாம் மழை போலியே. என்ன எப்போ பார்த்தாலும் ஃபுஜேராக்கிட்டே மழை வருது. இங்கே கொஞ்சம் வர வேண்டி தானே பருத்துபாய் சைடு. மழைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லப்பா.
3: Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு மேலே சின்ன பசங்கிட்ட பேசுவோமா? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன சின்ன குழந்தைங்கிட்டலாம் பேசி. டே சுட்டி குழந்தைங்களா, என்னடா பண்ணுறீங்க, வீட்டில் தான் இருக்கீங்களா? ஓகே, அதனால் இன்கேஸ் இஃப் யூ கைஸ் ஆர் அட் ஹோம் கால் மீ. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜாலியாக நம்ம வந்து இன்றைக்கி பேசுவோம் நம்ம என்ன. ஓகே, எனிவேஸ் ஐ வில் சீ கைஸ் ஆஃப்டர் 6 மணி. யூஐ அப்டேட் சொல்லிட்டேன்ல, இப்போ வந்து உங்களுக்காக டிராஃபிக் அப்டேட் கொடுக்கணும். ஆனால் 6 மணிக்கு மேலே வந்து கொடுக்குறேன். 10 நிமிஷத்தில் டிராஃபிக் என்ன மாறப்போகுது, அதே மாதிரி தான் இருக்க போகுது. பாட்டாவது ஃபுல்லாக கேளுங்க. ஓகே,
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி வேலாயுதம் மீது சமூக விரோதிகள் கொலை வரி தாக்குதல் நடத்தியது சட்டம் ஒழுங்கு சீரழிவின் உச்சம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்கள் மீது அடுத்தடுத்து நடைபெறும் கொலை வரி தாக்குதல்களை தடுக்க தவறி வேடிக்கை பார்க்கும் தாவைக அரசின் செயலற்ற தன்மை வன்மையான கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குற்றப் பின்னணி இல்லாத நபர்களையும் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தர் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதில் தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருந்து பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குற்ற பின்னணி இல்லாத நபர்களையும் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: புழுதி காரணமாக அபுதாபியின் முக்கிய சாலைகளில் வேக வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. தூசி மற்றும் மங்கலான பார்வை திறன் காரணமாக வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைத்து மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனம் செலுத்துமாறு அபுதாபி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஷேக் தஹ்னூன் பின் முகமது சாலையில் முசாகின் அல் ஷுவாய் பாலத்தில் அதிகபட்ச வேக வரம்பு 100 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துதல், புகைப்படம் எடுத்தல் போன்ற கவனச்சிதறல்களையும் தவிர்க்கும் அபுதாபி காவல்துறை ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளது.
1: உலக செய்திகள்.
2: ஜப்பானின் தெற்கு பகுதியான குமமோட்டோவில் இன்று 7.1 magnitude பதிவான நிலநடுக்கம் காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வணிக வளாகம் உட்பட பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் தீப்பற்றியுள்ளதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க குமமோட்டோ கோட்டையின் சுவர்களும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சுமார் 40,000 வீடுகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் கைபேசி சேவைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான தீர்மானம் குறித்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அரசியலமைப்பில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. டரோபாவில் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 135 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதலாவது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 311 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க பாகிஸ்தான் முதலாவது இன்னிங்ஸில் 282 ஓட்டங்களை பெற்றது. இதற்குமே இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 164 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: 89.4. You are listening to 89.4 Tamil FM.
4: Tamil FM.
1: Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: The evening karak traffic la maatna unna time pass panna vekkatta gadagadana chaayil kurichu onney vai panni kaatta. The evening karak.

0: எனக்கு பேக் ஓகே, ஐட் லைக் ஐட் லவ் டு டாக் டு த கிட்ஸ். ஸோ நல்ல குழந்தைங்க யாராவது வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் கழித்து ரேடியோவில் குழந்தைங்கள வந்து கிட்ஸை வந்து இன்வைட் பண்ணி பேசலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ எத்தனை பேருக்கு அது போய் சேருது, எத்தனை பசங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் கேட்டுட்டு ரேடியோவில் கால் பண்ண சொல்கிறாங்கடி கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தெரில. இன்கேஸ் இன்ஃபேக்ட் ஐ மீன் லைக் ஜஸ்ட் இன்கேஸ் குழந்தைங்க யாராவது கேட்டுருக்கீங்க அப்படின்னா 800-8940 இந்த நம்பரா டயல் பண்ணு. ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. நான் வந்து ஈஷான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தைகிட்ட ஒரு சுட்டி குழந்தைகிட்ட பேசினேன்னா ஜாலியாக இருந்தது, எனக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த குழந்தைகிட்டலாம் பேசி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு கால் மீ அகேன் அண்ட் அகேன். என்ன முதல்லலாம் பேசுவோம் குழந்தைங்கிட்ட, சில பேர்லாம் ஃபோன் பண்ணி இப்போ ஃபோனே பண்ணுறதில்ல, அந்த குழந்தைங்க ஷோவில் நீங்கள் பண்ணுறதில்லன்னு என்கிட்ட கேட்பாங்களா. இன்றைக்கி எனக்கு தோணுச்சு இந்த சான்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. பட் யா, எனிபடி கேன் கால், பட் குழந்தைங்க இருந்தால் ஜாலியாக இருக்கும். நானும் பேசுவேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, நினச்சேன். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: தெரியல, கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், லைன் வந்துருச்சு. இப்போ ஏதோ குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க,
0: பரவாயில்ல. நீங்களும் உங்க அம்மாவுக்கு ஒரு காலத்துல குழந்தையா தான் இருந்திருக்கணும். இப்படி சொல்லிதான் கிட்ஸ் ஷோ பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. எனக்கு 45 வயசு ஆகுது, ஆனா இருந்தாலும் எங்க அம்மாக்கு நான் குழந்தைதானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க சில பேர். பேசுங்க, பரவாயில்ல.
1: இந்த ஏதோ டிஃபரெண்டான ஃபுட் சாப்பிடறத பத்தி தான் டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு.
0: ஆமா ஆமா, என்ன சாப்பிட்டீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் வந்து ஹமீத்.
0: எந்த ஊரு?
1: கீழக்கரை.
0: கீழக்கரைனாலே பயங்கரமா இருக்குமே. எனக்கு இந்த வட்டலப்பம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, அது வட்டலப்பம் தவிர்த்து நிறைய ஃபுட் எல்லாம் விதவிதமா இருக்கு, லைக் மடக்கு பணியார கொலக்காட்டை, புல்லு
0: கொலக்காட்டை.
1: ஆக்சுவலி எங்க ஊர் வந்து கடற்கரை பக்கம் அப்படிங்கறது, கடற்கரை ஒட்டினாப்லங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு காலர் ஒருத்தர் பேசினாரு தெரியுமா, அவுளியா கறின்னு சொல்லிட்டு.
0: ஆமா ஆமா,
1: அது வந்து கடல் பசு, ஒரு அரிய வகை. அது வந்து மன்னார் வளைகுடாவுல பார்க் ஆஃப் ஸ்ட்ரீட்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை இனம்.
0: அப்படியா? ஓகே.
1: வாழக்கூடிய ஒரு உயிரினம், அழிஞ்சுக்கிட்டு வர ஒரு உயிரினம். கோரல் ரீஃப்லதான் இது கிடைக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி போட்டிருக்கு. ஆக்சுவலி அது சீல் மாதிரி இருக்கும் அந்த அனிமல் வந்து, ரெண்டு பல்லோட கடல் சிங்கம்னு வேற சொல்லுவாங்க.
0: அதுதான்
1: அவுளியா கறிங்கிறது. அதோட இது வந்து உடம்பு கறி வந்து ரொம்ப நல்லது, அதுக்காண்டி ஏன்னா சீல பாலூட்டி வகை வந்து ரொம்ப ரேர்.
0: சோ
1: அதனாலதான் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் கண்டா அது வந்து ஹை வயலேஷன் இந்த சி அகைன்ஸ்ட் தி என்விரான்மென்ட்.
0: ஏய், அந்த அவுளியாவா?
1: அந்த அவுளியா கறி, அது வந்து கடல் பசுன்னு நீங்க தமிழ்ல போட்டீங்கன்னா சர்ச் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அ சீ லயன்.
0: சீ லயன். ஓ ஓகே. மனச மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு.
1: மனுஷ மாதிரி இருக்காது, சிங்கம் மாதிரி ரெண்டு பல்லு இருக்கும், ஆனா பாடி ஷேப் பாத்தீங்கன்னா சீல் மாதிரி இருக்கும்.
0: ஆமா ஆமா.
1: நான் பாவீங்களா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க தெருல எல்லாம் இத வந்து அறுத்து அந்த அந்த காலத்துல விப்பாங்க. பெட்டர் மார்க் லைட் போட்டு ஓலப்பாய் விரிச்சு கடற்கரையில சர்வசாதாரணமா அறியாத காலத்துல இருந்தவங்க புடிச்சு அந்த மீன வாழ்க்க விப்பாங்க. இப்ப அத வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப அது வந்து கிடையாது, அது ஸ்பீசிஸ் ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் ஆயிருச்சு. அதை புடிச்சாலுமே மீனவர்களை என்னைக்காவது
0: ஒரு நாள் போய் இந்த ரேர் பீஸ் வந்துருத்த ஒரு நாள் தூக்கிட்டு வரணும். வஞ்சரம் இஸ் நாட் லிட்டரலி, பட் ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ லைக் தட். எனிவேஸ், UAE அப்டேட். வச்சிருந்தீங்கன்னா அக்டோபர் 1st வரைக்கும் நீங்கள் ஜாலியாக அங்கே போயிட்டு வரலாம் விதவுட் எனி விசா. ஓகே, கேன் விசிட் மவுண்டனகர், ஸ்டே ஃபார் 10 விதவுட் விசா, 10 மட்டும் ஸ்டே பண்ணிட்டு வரலாமா? அதனால் இனிமேல் இந்த இன்னிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன மேட்ரு அப்படிங்கிறத பார்த்துங்க அண்ணா. சரியா, எங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கீப் மவுண்டனகரோ இன் யுவர் லிஸ்ட்டு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நான் என்ன பண்றேன், ரெண்டு பாட்டு போட்டுட்டு அப்படியே திருப்பி வரேன். ஓகே.
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0566-3646. மற்றும் பல பிரைம் லொகேஷன் கம்மியாகும்

0: 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தூக்குத்தொருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: 89.4. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவி வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆனஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பெர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ யுஏஇ, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
3: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
2: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ் City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
5: There is no place like home. There's no home like DAC.
6: DAC developers, dream, ascend, conquer.

0: வெல்கம் பேக். நம்ம பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே. சாட் ஜிபிடியில் வந்து ஏதாச்சும் ப்ராம்ப்ட் ஏதாவது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடு அப்படின்னா அது மூஞ்சியவே மாற்றிடுது. ஏஐ ஃபேஷியல் போட்டு அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சேச்சுரேட் பண்ணி விட்ருது மூஞ்சியவே. என்ன, ஓகே. எனிவேஸ் கைஸ், அடுத்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல மலபார் போலீஸ் படத்துலேருந்து பாலக்கட்டு பண்ணு பம்பரம் போல கண்ணு அந்த பாட்டு வருது. முன்னால் கேட்டு சரி, ஓகே, பாட்டு கேட்டு முடிங்க.
1: நான் திருப்பி வரேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app-அ டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% purity assurance-ஓட நீங்க உங்க சேவிங்ஸை கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 years of legacy. Gold Wallet.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கடைசியா ஒரு காலர்கிட்ட பேசுவோம் சார். வணக்கம் சார்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். யார் பேசுறீங்க? என்ன சார்
1: பாட்டு?
0: பாட்டு வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பாட்டு வேணுமா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: கிரேசி பெண்ணே.
0: கிரேசி பெண்ணே. கிரேசி பெண்ணேவா?
1: கிரேசி பெண்ணே.
0: நடுவில் கொஞ்சம். ஓகே ஓகே. நீங்களும் நல்லா பாடுவீங்க பிள்ளை. எங்க பாடுங்க. யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரேடியோ கேட்டுட்டு
1: இருப்பாங்களா? இல்ல, அதனால என்ன, நான் என்ன தப்பா சொன்னேன்? பாட்டு தானே கேட்டேன்.
0: இல்ல, பேர் சொல்லாம பேசுறீங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஜானி. ஓகே, பாட்டு வருது மிஸ்டர் ஜானி. ஓகே, பாட்டு வருது. அப்படி கேட்டு பிடிங்க. நான் ஒரு டிராபிக் அப்டேட் கொடுத்துறேன். இப்பதான் சொன்ன, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அபயல் மெட்ரோ ஸ்டேஷன் வழி ஒரு கிராஷா இருக்கு. ஸோ E11 ரோடு சும்மா 10 எரியுது, விச் மீன்ஸ் லைக் டிராஃபிக் வந்து அப்படி தீயா இருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஸோ நல்ல சிட்டி சென்டர் தேரால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அல்லாதா பார்க் வரைக்கும், அங்கிருந்து அப்படியே சிட்டி சென்டர் ஷார்ஜா வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி நடுவில் எங்கேயுமே கேப் கிடையாது. இதில் ஒரு கிராஷ் வேற இருக்கு, அதனால பார்த்துப்போங்க. அண்ட் அது பக்கம் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ், குபைவா மெட்ரோ ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜெல்லாம்

0: இல்லையா. அதெல்லாம் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வந்து நம்ம துபாய் ஹாஸ்பிட்டல்லாம் வரும்ல, ஃபிஷ் மார்க்கெட்டு, வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டு, அது வரைக்கும் நல்ல டிராஃபிக் தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே நடுவில் சின்ன கேப்பு, அதுக்கப்புறம் திரும்பவும் டிராஃபிக் தான். அண்ட் ஷேக் சாயத் ரோட் டுவர்ட்ஸ் அபுதாபி இஸ் லிட்டில் பிட் பேக்ட், பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் அல்கேல் ரோடும் அல்கேல் ரோடில் பெரிய டிராஃபிக் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் யா, ராசல் கோர் கிட்ட போகிறப்போ கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. அப்போ அந்த நிசான் ஷோரூம்லாம் வரும் இல்லையா, அது மட்டும்தான். பிஸ்னஸ் பை மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி கொஞ்சம் கூட்டமாக இருக்குது உள்ளுக்குள்ளே, அது அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குல்ல, அந்த அல்மஸ்தக்பால் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஆமாம், அங்கே ஒரு பெரிய சிக்னல் ஒன்று இருக்கும், தலைவலி பிடிச்ச சிக்னல், அங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. பார்த்துங்க, ஜுமேரா ரோடு ஏகப்பட்ட சிக்னல் இருக்குது, அதனால் அங்கங்கே திட்டத்திட்டா மக்கள் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் விசிபிள் டிராஃபிக் வேறு எங்கேயுமே கிடையாது. ஜேவிசிக்கு உள்ளே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது, உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு. அண்ட் ஜேஎல்டி அந்த பக்கம் அப்படியே ரெம்ராம் சைடு, அப்புறம் இந்த பக்கம் நம்ம இபன் பரோட்டா பக்கம், அங்கேருந்து இப்படியே மோட்டர் சிட்டி, ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு வந்தோம்னா பெருசாக டிராஃபிக் எங்கேயும் இல்லை. அண்டு யா, தட்ஸ் இட், தட்ஸ் இட், பார்த்து வண்டி ஓட்டுங்க.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Well, Mr. Johnny Ketamari, அவருக்கு அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. நான் உங்களை 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிராவோ, யோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பரவாயில்ல, விஜயரால மழை வர்றதுனால இங்கே கொஞ்சம் மேகமூட்டத்துடன் காணப்படுற மாதிரி தெரியுது. நான் எதுக்கும் கீழே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu dimittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கே முதலிடம் இருக்கும், எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. எம் தாய்மொழியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று அக்கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, கடும் கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் என்று தாவேகா தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் அதற்கும் தயாராக உள்ளோம் என்று தாவேகா தெரிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: இளைஞர்களை கண்டு பாஜக அரசு அஞ்சுவது ஏன் என்று காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பிரியங்கா காந்தி இதனை தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீதான போலீசாரின் தாக்குதல் குறித்து அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் மீது AK-47 பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த உத்தரவிட்டது யார்? மாணவர்கள் இளைஞர்களிடம் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது என்றும் அவர் விமர்சித்தார். 152 வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருந்தும் தண்டனை பெற்றுத்தந்தது பூஜ்யமாக உள்ளது என்று பிரியங்கா காந்தி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் சந்தேக நபரான சரித் அபேசிங்க மீண்டும் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முன்னணி போதைப்பொருள் கடத்தற்காரர் என கூறப்படும் ஹரக்கட்டா என்பவரின் மனைவியிடம் இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, சரித் அபேசிங்க உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று முற்பகல் பிணை வழங்கியது. ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்தமையினால் அவர்களை சிறைக்காவலில் இருந்து விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. எனினும் சந்தேக நபரான சரித் அபேசிங்க பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் அவர் மீண்டும் சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 2026 இரண்டாவது காலாண்டில் போதைப்பொருள் தொடர்பான விளம்பரங்களை வெளியிட்ட 297 இணையதளங்களை துபாய் காவல்துறை முடக்கியுள்ளது. மேலும் சர்வதேச கூட்டாளர்களுடன் 125 உளவுத்துறை அறிக்கைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. துபாய் காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்க உள்ளார். அவர் வெள்ளை மாளிகை சென்றடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பில் பேட்ரியட் ஏவுகணைகள் முக்கிய விவாதப் பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செனட்டர் லின்சி கிரஹம் அவர்களின் இறுதிச் சடங்கில் இன்று பங்கேற்பதற்கு முன்பதாக ஜெலன்ஸ்கி டிரம்பை சந்திக்க உள்ளார். இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இலங்கை மகளிர் அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இன்று நடைபெற்ற 3வது இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை தம்வசப்படுத்தியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிட தாண்டிய பாகிஸ்தான் மகளிர் அணி 40 ஓவர்களில் 187 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் கல்ஃபரோசா 40 ஓட்டங்களையும், அணித்தலைவி ஃபாத்திமா சானா 41 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். பதிலடி தாண்டிய இலங்கை மகளிர் அணி 37.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 191 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இலங்கை அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற ஹர்ஷிதா சமர விக்ரம 71 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவி சமரி அத்தப்பத்து 52 ஓட்டங்களையும், ஹசினி பெரீரா 50 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ. நம்ம மியூசிக் ஜனநாயக திருப்பூர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே ரைட்டு. படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? படத்தில் லாஸ்ட் வந்து ஐயோ நான் படம் வேறு, புது படம் நான் வேறு. சரி ஓகே, கடைசியில் ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல விஜயோட இந்தியா பழைய படங்கள்லேருந்து எடுத்து இந்த மாதிரி அவருடைய மெயினான நல்ல அழகழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது ஒரு மாதிரி எப்பவுமே இல்லை. நமக்கு ஒரு விஷயம், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து ஒன்று சொல்லுவார், உனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஒரு விஷயத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க அப்படின்னா அதை வந்து அதை அப்படியே அந்த மொமெண்ட்டில் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டேன்னா அந்த அது எப்பவுமே பியூட்டிஃபுல்லாகவே ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுவார். முதல்லலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆகலை, அவர் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு உடன்பாடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா திருப்பி திருப்பி பண்ணணும்ல அப்படின்ட்டு. ஆனால் இது ஒன் ஆஃப் த தியரி. இப்போது ஒரு சில பேர் எப்படின்னா சூப்பராக கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க, பாதியிலே வந்து ரிட்டையர்ட் இது என்னது ஓகே ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெஸ்ட் மொமெண்ட்ஸ்லேயே நம்ம இருப்போம். ஓகே அண்ட் ஒரு பாயிண்டில் அந்த பெஸ்ட்டான ஒரு இடத்துல நின்று அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுங்கிறது அது ஒரு ஒரு அதுக்கு ஒரு கெத்து, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தனி ஒரு பவர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா எனிவேஸ், யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்ல, ஜென்ரலாக சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த காலேஜெலாம் எப்படின்னா 3 வருஷம் சூப்பராக போகும். 3 வருஷம் முடியும் போது பாடா போதுன்னா நமக்கு எதுக்குடா இந்த காலேஜுக்கு வந்தோன்ற அந்த ஃபீலே இருக்காது. எனக்கு இன்னும் இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லாயிருக்குமே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலேஜ் பசங்களோட போய் உட்காந்து அப்படியே படித்து படிக்கலாம் மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அப்படியே கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிகிற டைமில் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் ஃபேர்வெல் வைக்கும்போது தான் பயங்கரமாக நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஐயோ முடிஞ்சுதா அவ்வளோதான். ஏன்னா ஸ்கூலுடைய லாஸ்ட் டேவும் சரி காலேஜோட லாஸ்ட் டேவும் சரி அந்த லாஸ்ட் டே முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் லைஃப் வந்து அதே மாதிரி இருக்காது. ஸ்கூல் கூட காலேஜ் கூட பரவாயில்ல, ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். காலேஜுக்கு திரும்ப திரும்ப எத்தனை வயசாக இருந்தாலும் போய் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஸ்கூல் முடித்த உடனே ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் காலேஜ் படிக்கிறீங்க, அந்த பீரியடுங்கிறது பயங்கர பிரைமான ஒரு பீரியடாக இருக்கும் இல்லை? ஓகே அண்ட் ஐ ஜஸ்ட் இமீடியட்லி ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மை காலேஜ் டேஸ். காலேஜ் படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஏன்டா காலேஜுக்கு வந்தோம் ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஒரு 6 மாதத்தில் காலேஜ் பசங்க அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லா பழகிட்டேன். செகண்ட் இயர் வந்து ஒரு மாதிரி சட்டு டங்குன்னு போல் ஒரே மாதிரி இருந்தது ஒரு மாதிரி. அப்புறம் காலேஜ் 3rd இயர் வரும்போது காலேஜ்னால் இதாண்டா, நமக்கு வேலை இதுதான், இப்படி தான் நம்ம இந்த மாதிரி தான் இருந்துக்கணும், காசு இல்லைனாலும் நம்ம சிலதெல்லாம் பண்ணால் ஃபன்னாக இருந்துக்கலாம், பசங்களோட வந்து சுற்றலாம், அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு லவ் வரும் அண்ட் சேர்த்து வைக்கலாம், நமக்கும் சில நேரம் வந்து மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கும், இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஃபைனலி டூர் போவோம் அண்டு யார் கூடலாம் 1st இயரில் சண்டை போட்டோமோ அவங்களாம் வந்து 3rd இயரில் ஜாயின் ஆவாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாற ஆரம்பிப்போம், நமக்குள்ளே நிறைய மொமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். பசங்களுக்குள்ளேயே சரி, பசங்க நான் பசங்கன்னு மெயின் பண்ணுறது பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து தான், பெருசாக நம்ம டச்சில் இல்லாத ஆர் ஆரம்பத்தில் 1st இயரில் நம்ம பெருசாக பேசி பழகாத ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஏதாவது ஒரு ட்ரிப்லேயோ இல்லாட்டி ஒரு காலேஜ் ஐவிலேயோ வந்து டக்குன்னு ஜாயின் அடிச்சு செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாற ஆரம்பிச்சிருவோம். நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, காலேஜுக்கு வெளியிலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அண்டு ஒரு கேங்காக மாறுவோம். அந்த கேங் 2 பிரியும், அந்த கேங்கில் எவனோ ஒருத்தன் இந்த கேங்கிலிருந்து அந்த கேங்கில் இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணையோ பையனை லவ் பண்ணுவான், அதனால் ஒன்று கேங்கு சேரும் இல்லை கேங்கு பிரியும். ஸோ இந்த மாதிரி பலது இருக்குது இல்லையா. இதெல்லாம் முடித்து ஃபைனலி கடைசியில் அந்த காலேஜ் முடிகிறப்போ ஃபேர்வெல்னு ஒன்று வைப்பாங்க, அதில் வந்து மனசில் இருக்கிற அந்த இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு சாரி கேட்கவங்க வேண்டியவங்ககிட்டலாம் சாரி கேட்டுட்டு அப்படியே வெளில வர்றது தான். ஆனால் எல்லாருமே காலேஜ் முடிகிறப்போ கடைசியில் சொல்கிறது வெளியில் போனாலும் நம்மளாம் டச்சில் இருப்போம்னு சொல்லிட்டு தான். ஆனால் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே காலேஜ் படிக்கிற ஐ மீன் நம்ம கூட படித்தவங்களோட டச்சில் இருக்குமானே எனக்கு தெரியாது. நான்லாம் என் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தவங்க கூட தான் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கேன், ஆனால் அவன் ஒரு 4-5 பேரோட டச்சில் இருக்கான். ஆனால் ஒன்றா சேர்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் பசங்க பொண்ணுங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ற இடம் அப்படின்னு பார்த்தா கூட படித்தவங்களுக்கு எங்கேயாவது கல்யாணம்னு வைக்கும்போது தான், அதுவும் வந்து அந்த அவங்க கல்யாணம் எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் ஆக்சசபிளாக இருந்தால் வருவாங்க. அதுக்குள்ளே வந்து லைஃப் நிறைய பேருக்கு மாறி இருக்கும், வேலை கிடச்சிருக்கும், வேலை போயிருக்கும், சில பேர் எப்படின்னா பிஸ்னஸில் பெரிய ஆளாயிருப்பான், சில பேருக்கு முடி கொட்டியிருக்கும், சில பேர் ஒல்லியாக இருப்பான், வெயிட்டு போட்டிருப்பான்,
ஓ மை காட், இப்போ எத்தனை கால உங்களுடைய காலேஜ் பசங்க எத்தனை பேர் இப்போ ஞாபகத்துக்கு வந்தாங்க நான் சொல்லும் போது இல்லை. ஓகே எனிவேஸ், நம் ப்ராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Back to back.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்புகளுக்கு 0555241536 அல்லது yaalkalviyagam.com.
4: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
4: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
5: இந்த ஆஃபர் August 2 மட்டும் தான். IDS building opposite to Bujmanla 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: செழித்தையும் தமிழே ஒளியே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku 0 deduction

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வீடெல்லாம் எடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஆனால் ஒரு வருஷம் செக்கை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அடுத்த வருஷம் அவங்க வந்து ஒரு 10,000 தரம்ஸ் கிட்ட ரேட் ஏற்றிட்டாங்க. ஓகே, அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓ இப்படி தான் இருக்கும் போல், ரெண்ட் இப்படி தான் ஏற்றுவாங்க போல் அப்படின்ட்டு. ஆனால் சிமிலர்லி ரெண்ட்டுக்கு இதே மாதிரி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிற மற்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, இல்லை நீ ஆக்சுவலி நெகோஷியேட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கலாம் பேசலாம். அண்ட் அட் த சேம் டைம் துபாய் லேண்ட் இருக்காங்களே, ஸோ துபாய் கவர்மெண்ட் இப்போ இந்த பில்டிங்க்கு பர்டிகுலர் ஏரியாவுக்கும் பர்டிகுலர் பில்டிங்க்கும் ஏதாச்சும் இன்க்ரீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே போடுவாங்க. இது கவர்மெண்ட் கீழே தான் வரும், ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட் கீழே தான் வருது. வேறஸ் லைக் அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேயே இருக்கும், நீ செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை இருக்கிறத விட ஜாஸ்தி கூடுதலாக உன்னுடைய ப்ராப்பர்ட்டி பீப்புள் வந்து கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ வந்து நெகோஷியேட் பண்ணி கேட்கலாம். ப்ளஸ் வந்து நான் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நான் கொடுப்பேன், அதை தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அப்படி தான் நடந்துச்சும் கூட, எனக்கு வந்து இன்க்ரீஸ்லாம் போடல, ஆனால் 10,000 தரம்ஸ் கிட்ட ஏற்றியெல்லாம் கேட்டாங்க அது வேறு. ஸோ இப்போ இதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு 1 BHK இருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 BHK பக்கத்தில் உங்கள் நெய்பர் யாராவது இருக்கார், அந்த பில்டிங்க்கு எத்தனை ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா நீங்கள் ஏதாவது ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க, இன் ஜென்ரல் அதோடைய ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒரு 5 வருஷத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புது வீடு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போது அந்த பில்டிங்கில் ரெண்ட் எவ்வளோ இருந்துச்சு முன்னாடி, இப்போ எவ்வளோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, dubailand.gov.ae இந்த வீடு தேடுறவங்களுக்கு, இல்லாட்டினா வந்து ஒரே பில்டிங்கில் இருந்துட்டு நீங்கள் 2 BHK 3 BHK மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அந்த செக்யூரிட்டி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்ன்னா எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த பில்டிங்கில் கேளுங்க. உங்கள் அந்த எல்லா பில்டிங்குமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கம்பெனி கீழே வந்து லிஸ்ட் பண்ணி அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அவங்ககிட்ட கேளுங்கணும், அவங்ககிட்ட கேட்டாலும் கிடைக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய ரேட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா dubailand.gov.ae அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வீடை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம், சரியா? உங்கள் கான்ட்ராக்ட் எப்போ முடியுது, எண்ட் கடைசி டேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த எண்ட் டேட் ஆஃப் யுவர் கான்ட்ராக்ட். அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டாக வில்லாவா, அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கீழே ட்ராப் டவுனில் இருக்கும், அங்கே ஏரியா சூஸ் பண்ணி எந்த ஏரியா பில்டிங்கோட பேர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எத்தனை பெட்ரூமு, கரண்ட் ஆனுவல் ரெண்ட் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கேல்குலேட் பண்ணி அதுவாகவே சொல்லிவிடும். ஸோ அதனால் சப்போஸ் அந்த பில்டிங்லேயே வேறு வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படிங்கிறத சும்மா நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டு செக்யூரிட்டிகிட்ட போய் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி 5 நிமிஷம் பேச்சு கொடுத்து அதெல்லாம் இல்லாமல் நீங்களே உட்காந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. அதாவது அதே வீட்டில் இருந்துட்டு செக்கை ரினியூவல் பண்ணி நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க ஒரு வருஷம் அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அப்போ இன்ஃபேக்ட் இந்த வருஷம் கூட எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து போன வருஷம் 10,000 தரம் சேர்த்துனாங்க, அதுக்கப்புறம் நான் பேசினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சம் மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு ஏதோ போட்டு ஒரு 1,000 தரம்ஸ் கிட்ட ஏற்றுனாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து 5,000 தரம்ஸ் ஏற்றி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் பாருங்க, வார் சுச்சுவேஷன், அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு பே எனி திங் அபவ் வாட் கவர்மெண்ட் இஸ் கோட்டிங். நான் வந்து எவ்வளோ கவர்மெண்ட் சொல்லுதோ அதை தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்ட்டேன். அவங்க பட்டுன்னு ஓகேன்ட்டாங்க, என்னடா பொசுங்கன்னு ஓகே சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் சண்டை போடணுன்னு அவங்க கிட்டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஓகே சொல்லிட்டாங்க, தேவர் ஸோ கைண்ட் சேயிங் தட், இல்லை பிரச்சனை இல்லை, நான் சுச்சுவேஷன் எங்களுக்கும் புரியும், ப்ளஸ் நீங்கள் நடுவிலே போகிறதுனாலும் போய்க்கலாம், ஒரு வருஷத்துக்கு போட்டுக்கோங்க செக்கு, பட் நடுவில் நீங்கள் போனாலும் எந்த பெனால்ட்டி இல்லாமல் நாங்கள் விட்டுடுவோம் அப்படின்னு. என்னடா பொசுகி நீ இவ்வளோ நல்லவங்களா மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்ஃபேக்ட் இஃப் யூ வாண்ட் டு செக் யூ கேன் செக். ஓகே, இந்த ஸ்மார்ட் ரெண்டல் இண்டெக்ஸ் அதை வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது ரிலீஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து டு ப்ரொவைட் ஃபேர் அண்ட் மோர் ஆக்யூரேட் ரெண்டல் வேல்யூஷன்ஸ். எதுக்குன்னா டெனண்ட்டுக்கு, லேண்ட்லார்டுக்கு, இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக. அட் த சேம் டைம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அதுக்குள்ளே குளோபல் வில்லேஜ் வரதுக்கான டைம் ஆகிடுச்சு. அக்டோபர் 14 இல்லாட்டினா அக்டோபர் 21 ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. ஏன்னா புதன்கிழமை தான் யூஸ்வலி குளோபல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1996 ஆரம்பிச்சு தான் ஃபஸ்ட்டு சீசனு, பார்த்துங்க. இது வந்து ஒரு துபாய் க்ரீக்கில் இருக்கிற ஒரு கார் பார்க்கில் ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ துபாய் முன்சிபாலிட்டி பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே இருக்குது, ஈத்த 311 ரோடு முகமது பின் ஜாயித் ரோட் கிட்டே இருக்குது. அவ்வளோ குளோபல் வில்லேஜுக்குன்னு தனியாக ஒரு இடம், உள்ளக்குள்ளே போனால் தொலைஞ்சிருவோம். கால் வலி இல்லாமல் ஒரு குளோபல் வில்லேஜ் சாத்தியமே கிடையாது. குளோபல் வில்லேஜுக்கு உண்டான அழகே அதுதான். உள்ளே போனீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் ஏறி இறங்கி வைரல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அந்த ஆஃப்ரிக்கன் பெவிலியனில் போயிட்டு இந்த ஷியா பட்டரை வாங்கி அப்படியே வேற ஏதாவது பெவிலியனுக்குள்ளே போயிட்டு பேரம் பேசி அவங்க வந்து குறைக்க மாட்டேன்னு சொல்லி சரி கொடுக்க கேட்ட விலைக்கே கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்தால் தான் அது குளோபல் வில்லேஜ். 90s நாட்டில் பாட்டு வருது கேட்டு முடியும். ஐ வில் பி பேக் அப்புறம் ஓயோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
0: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: Nekana, 91 podu.
3: Enadhu?
4: 90s not out.
0: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: போங்க
4: சந்தோஷம்.
5: There's no home like that.
6: அப்புறம்னா இசை போயிலே சொல்லிட்டாரு August 8th and 9th மறந்துடாதீங்க.
7: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன்.

வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு தான் போவேன். என்னென்னா, உங்ககிட்ட வந்து ஒரு 149 திரம்ஸ் இருக்கா? 149 திரம்ஸ் மட்டுமே எல்லாருக்கும். ஆமாம், 150 திரம்ஸ் பெரிய அமௌண்ட் தான். ஆனால் இருந்தாலும் அந்த பெரிய அமௌண்ட் கொடுக்கும்போது அதுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வரணும்ல. ஏதாவது ஒரு நல்ல அந்த காசை வந்து பிரயோஜனமாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. இந்த ஆயுர்வேதா சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த அபியங்கா, கிழி, இந்த ஸ்டீம் பாத் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஃபேஸ் பேக் இதெல்லாமே ரொம்ப அவசியம். அது அப்பப்போ வந்து 2 மாதத்துக்கு 1 வாட்டி 3 மாதத்துக்கு 1 வாட்டி இங்கே நம்ம எல்லாருமே நிறைய நடக்கிறோம், நிறைய உழைக்கிறோம். சில நேரம் ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம், சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆயுர்வேதா மூலமாக உடம்பை அப்பப்போ ட்ரீட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது, கழுத்து வலி, ஜாயிண்ட் மூட்டு வலியெலாம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, மைக்ரெயின்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேதாமிர்தா ஆயுர்வேதிக் சென்டர் அப்படின்னு அல்நாதா 2 இருக்கிறாங்க. டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் அப்படின்றவங்க அங்கே இருக்காங்க, 18 எக்ஸ்பீரியன்ஸோட. ஸோ இந்த மாதிரி இந்த கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், மைக்ரைன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட போங்க. இப்போ நான் அந்த 149 திரம்ஸ் அந்த மேட்டருக்கு வரேன். அபியங்கா, கிழி, ஸ்டீம் பாது, ஃபேஸ் பேக் இதெல்லாம் சேர்த்து 149 திரம்ஸ்க்கு இன்ட்ரொடக்ட்ரி ஆஃபராக இப்போ நம்ம ரேடியோவில் சொல்கிறோம். நீங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு அறிமுக ஆஃபராக இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ்க்கு வந்து தராங்க. அண்ட் போய் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இடுப்பு வலி, உட்காந்தா இடுப்பு வலிக்குது, நிமிந்தா மூக்கு வலிக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை அவங்ககிட்ட சொல்லி கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வேதாமிர்தா ஆயுர்வேதிக் சென்டர் அல்லாதா 2 இருக்காங்க. 0433551 இஸ் த நம்பர். இப்போ வந்து உங்களுக்கு பாஸ் வராரு, பாஸை வந்து பாட விடுங்க, ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. Okay, now bravo, signing off from the show. I'll see you guys tomorrow, and this is the evening khada. Yeah.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனந்தங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
6: This hour of the evening correct is brought to you by
0: Joy Alukas in Joy of Summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction மாதிரி பல offers. TNC apply. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு பல்கலைக்கழக வரலாற்றில் முதன் முறையாக தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நிகழ்ச்சியை புறக்கணித்தார். மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கிய நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கே முதலிடம் இருக்கும், எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. எம் தாய் மொழியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று அக்கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, கடும் கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் என்று தாவேகா தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் அதற்கும் தயாராக உள்ளோம் என்று தாவேகா தெரிவித்துள்ளது. மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய இணை அமைச்சர் அளித்த பதில் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திரமோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே ஏதேனும் ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கு முன் கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி 16, 2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளதாக முதல்வர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் தொடர்பாக தற்போது நிலவும் சட்ட நிலைமையையும் ஏற்கனவே நிலை பெற்றுள்ள சட்ட கோட்பாடுகளையும் உரிய முறையில் கருத்தில் கொள்ளாமல் மத்திய ஜலசக்தி துறை இணை அமைச்சர் இவ்வாறு ஏமாற்றமளிக்கும் பதிலை அளித்துள்ளதாக தோன்றுகின்றது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் கர்நாடக மாநிலத்துக்கும் ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கும் இடையிலான ஆலமட்டி வழக்கில் கீழ்ப்படுகை மாநிலத்தின் ஒப்புதல் முற்றிலும் அவசியமானது என்று உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு வழங்கிய தீர்ப்பை தங்களது கனிவான கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி எஜமானர்களை பகித்துக் கொள்ளாமலும் ஆட்சிக்கட்டிலை காப்பாற்ற காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழக உரிமையை முதல்வர் விஜய் அடகு வைத்துள்ளார் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேகதாட்டு அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி கர்நாடகாவுக்கு தேவையில்லை என்ற ஒன்றிய இணை அமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழக உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். கர்நாடகாவில் பட வசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் இந்த சோஃபா மாடல் முதல்வர் எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கையையும் ஏற்கவில்லை. இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே மேகதாட்டுவில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதல்வர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குற்றப்பின்னணி இல்லாத நபர்களையும் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதில் தர்மேந்தர் பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனை வலியுறுத்தி நாட்டின் பல பகுதிகளிலும் கோக்ரோச் ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஜந்தர் மந்தரில் வன்முறையில் ஈடுபட்டதாக பலர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், அசாம் என பல மாநிலங்களில் வன்முறையில் ஈடுபட்டதாக பலர் கைது செய்யப்பட்டனர். பீகாரில் போராட்டக்காரர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கியை கொண்டு காவலர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார். இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மால்யா, பக்சி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வால் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய விசாரணையின் போது நீட் போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குற்ற பின்னணி இல்லாத நபர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இளைஞர்களை கண்டு பாஜக அரசு அஞ்சுவது ஏன் என்று காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு எதிரான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பிரியங்கா காந்தி இதனை தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீதான போலீசாரின் தாக்குதல் குறித்து அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் மீது AK-47 பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த உத்தரவிட்டது யார்? மாணவர்கள் இளைஞர்களிடம் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது என்றும் அவர் விமர்சித்தார். 152 வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருந்தும் தண்டனை பெற்றுத்தந்தது பூஜ்யமாக உள்ளது என்று பிரியங்கா காந்தி தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் காகிதம் இல்லா சுங்க பிரகடன செயலாக்க முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அரசு பொது சேவைகளை விரைவாக டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாராயக்க தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதம் இல்லா சுங்க பிரகடன முறை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். உலகளாவிய நடைமுறைகளுக்கு ஏற்ப இலங்கை முன்னேறுவதற்கு டிஜிட்டல் மாற்றம் அவசியம் என அவர் கூறினார். புதிய முறை அறிமுகமானால் சுங்க அனுமதி செயல்முறை மேலும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் திறம்படவும் நடைபெறும். அதே சமயம் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக வசதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் டிஜிட்டல் கையொப்பம் இடப்பட்ட ஆவணங்களில் பின்னர் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டால் அவற்றை உடனடியாக கண்டறிய முடியும் என்பதால் மோசடி மற்றும் ஊழலை தடுக்க இந்த முறை உதவும் என அவர் கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தின் பல பகுதிகளுக்கு இன்று புழுதி புயல் தொடர்பான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது இதமானது முதல் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் புழுதி புயலாகவும் மாறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. புழுதியினால் ஏற்பட்ட மங்கலான பார்வை திறன் காரணமாக அபுதாபியின் முக்கிய சாலையொன்றில் வேக வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. ஷேக் தஹ்னூன் பின் முகமது சாலையில் முசாக்கின் அல் ஷுவைப் பாலத்தில் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு 100 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. தூசு மற்றும் மங்கலான பார்வை திறன் காரணமாக வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை குறைத்து மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனம் செலுத்துமாறு அபுதாபி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வாகனம் செலுத்தும் போது கைபேசி பயன்படுத்துதல், புகைப்படம் எடுத்தல் போன்ற கவன சிதறல்களையும் தவிர்க்குமாறு அபுதாபி காவல்துறை வாகன ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளது. புழுதி புயல் வீசும் போது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு அமைச்சகம் முக்கிய வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளியில் செல்லும் போது முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு கண்ணாடி அணியுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் மேடுகள் அருகே வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறும் ஓட்டுநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மூச்சு திணறல் அல்லது தொடர்ந்து இருமல் ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: ஜப்பானின் தெற்கு பகுதியான குமமோட்டோவில் இன்று 7.1 magnitude சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலநடுக்கத்தினால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 50 காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வணிக வளாகம் உட்பட பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் தீப்பற்றியுள்ளதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க குமமோட்டோ கோட்டையின் சுவர்களும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சுமார் 40,000 வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் கைபேசி சேவைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்றில் 2வது தளம் இடிந்து விழுந்ததாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய ஊடகங்களின் தகவலின்படி அந்த வணிக வளாகத்தில் பணியாற்றிய 20 முதல் 30 ஊழியர்கள் வரை மாயமாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இதேவேளை குமமோட்டோ மாகாணத்தின் மற்றொரு பகுதியில் உள்ள ஒரு காகித ஆலையில் புகை போக்கி இடிந்து விழுந்ததை தொடர்ந்து அங்கும் சிலர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையில் 15 பேர் கொண்ட அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. கே ராகுல் அணியின் துணைத் தலைவராக செயற்பட உள்ளார். அவருடன் யஷஸ்வி ஜெய்ஸ்வான், ரிஷப் பந்த், சாய் சுதர்ஷன், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுதர், ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், தேவ்தத் படிக்கல் மற்றும் சரண் ஜெயின் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி August 15 காலையில் ஆரம்பமாகின்றது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் August 23 தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இரு அணிகளும் August 7 முதல் 4 பயிற்சி ஆட்டத்திலும் விளையாட உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
4: 1982. இங்க நான் தான் கிங், நான் போடுறது பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
2: Star of the month.
5: Star of the month.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸ்லாம் நல்லபடியாக போச்சா? பத்திரமா வீட்டுக்கு ரீச் ஆகுங்க. அப்படி நம்ம ஷோ கேட்டுட்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக, சாரி, நல்லாவே ரிலாக்ஸாக இருங்க. அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி யூஏ அப்டேட்லேயும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Yes, again மழை பத்தின அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கும் ஃபுஜைரா, அதுக்கப்புறம் கொஃபகான் பக்கம்லாம் வந்து நல்ல மழை. ஸோ அமீரகத்தில் கிழக்கு பகுதிகளில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே மழை வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதமான முதல் பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு தேசிய வானிலை மையம் NCM கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் காற்று வரலாம், இந்த பக்கமும் மழை வரலாம். ஸோ அப்படியே வரல அப்படின்னா கூட நம்ம கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறோம், ஓகேவா? ஸோ அப்படி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாங்க, வருதுபாய் பக்கம், ஷார்ஜா பக்கம்லாம் வந்து வரமாட்டீங்கதே அப்படின்னு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கோல்ட் வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
1: brought to you by Ain Gold Wallet app. டவுன்லோட் பண்ணுங்க, தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி 0502528940 க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணுங்க.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 24 கேரட் கோல்டு 485 திரகம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 449 திரகம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 430 திரகம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 369 திரகம்ஸ். ஸோ நீங்களும் கோல்டு வாங்குங்க, சேர்த்து வைங்க. என் ஊருக்கெலாம் போகிறீங்கன்னா வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. அன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் கூட இருக்குது. நீங்கள் உடனே கால்லாம் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலே போதும். அது என்ன கான்டெஸ்ட் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
4: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: பாய்.
10: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. யாராவது நம்ம கிட்ட வந்து என்னங்க தங்கம் விலைலாம் வந்து ஏறிட்டு போகுது இல்லைன்னா கம்மியாயிட்டு இருக்கு, நீங்க தங்கம் வாங்கலையே அப்படின்னு கேட்டா சட்டுன்னு என்ன சொல்லுவோம், நீங்க என்ன எங்களுக்கு வாங்கி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிடுவோம்ல. ஆனா இப்போ நிஜமாவே வந்து தங்கம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்பிதான் ஆகணும். எஸ், என்ன அப்படின்னா கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக். என்னென்ன கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் எயின் கோல்ட் வாலெட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எயின் கோல்ட் பத்தி. எஸ், நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கான ஒரு பெஸ்டான ஒரு டைம் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இப்பவே உங்க போன் எடுத்து தேவையில்லாத ஆப் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எயின் கோல்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, நம்ம தமிழ் எஃப்எம் அப்படின்னு டைப் பண்ணி அந்த கோட் யூஸ் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 இருங்க, பொறுமையாகவே சொல்கிறேன், 050-252-8940 நீங்கள் ஆகஸ்ட் 5th வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோல்ட் காயின்ஸ் உங்களை தேடி வரப்போகுது. எஸ், ஸோ நீங்கள் வந்து கோல்டை வந்து ஈஸியாக சேமிக்க முடியும் இந்த எயின் கோல்ட் வாலெட் ஆப்னால. எஸ், ஆஸ் லோ ஆஸ் 1 dirhamலிருந்து கோல்ட் சேவ் பண்ண முடியும். 100% பியூரிட்டி வந்து இருக்குது, அதுக்கு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கோல்டு பாராக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அண்ட் இதெல்லாம் கேஷாக கூட நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. ஸோ எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சீக்கிரமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க, கோல்டு காயினை வின் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது, 89.4 தமிழகம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
4: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏ ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
3: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasim, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம வந்து ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம பிடிச்சவங்களுக்கு வந்து கோல்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த டைம் ஏதாவது பட்ஜெட் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவோம்ல. மேபி இந்த தங்கம் வந்து உங்களை தேடி வர்றதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு தெரியும், நீங்கள் ஊருக்கு போகும்போது கோல்டு காயினோடையே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ், கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக். ஐன் கோல்டு வாலெட் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ நீங்களும் வந்து கோல்டு காயின் வின் பண்ணலாம். ஊருக்கு போகும்போது கோல்டு காயினோடையே நீங்கள் போகலாம், யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை ஊரில் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இப்போவே ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோட் வந்து யூஸ் பண்ணணும். நான் சொல்கிற கோட் தமிழ் எஃப்எம் TAMILFM அப்படின்னு டைப் பண்ணி அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணும், அவ்வளோதான். ஆகஸ்ட் 5th நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடணும். அப்போ கோல்டு காயின்ஸ் வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு காத்துட்ருக்கு. ஸோ ஐன் கோல்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆஸ் லோவாஸ் 1 திரம்லேருந்து நீங்கள் கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். 100% பியூரிட்டி இருக்குது, அஷூரன்ஸோடு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் கோல்டு பார்லேயோ இல்லை காயின்ஸ்லேயோ இல்லை ஜுவல்லரியிலையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா கேஷை கூட நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். 32 years ஆஃப் லெகசி ஐன் கோல்டு வாலெட் ஆப்பில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கோல்டு காயினை, அண்ட் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். நீ பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில

0: ஒன்னும்
1: கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas in Joy of Summer Le Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நன்றி. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக சிவானி வந்து ஒரு சாங் கேட்டிருக்காங்க, யமுனை ஆற்றிலே சாங் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்காக மனசை தொட்ட மெட்டில இருந்து வந்துட்டே இருக்கு. அண்ட் நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்டும் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க யார் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ கோல்டு காயின் வின் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங், மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ் கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். நீங்கள் கோல்ட் காயின் வின் பண்ணுன்னா இப்போவே பிளே ஸ்டோர் ஒரு ஆப் ஸ்டோரில் போயிட்டு எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட கோட் யூஸ் பண்ணி, தமிழ் எஃப்எம் அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 August 5th நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணும், கோல்ட் காயின்ஸை வின் பண்ணலாம். அண்ட் ஆஸ் லோ அஸ் 1 dirham கோல்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம்னா அது வந்து இதுதான். ஸோ 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு பாரா வந்து நீங்க சேவ் பண்ணலாம், காயின்ஸா இல்லை ஜுவல்லரியா இல்லைனா வந்துட்டு நீங்க கேஷை கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. ஸோ 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி வந்து இருக்கு ஐன் கோல்டில். ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. ஸோ அந்த லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், சரியா பிரியா நான் கோல்டு காயின் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு மறந்துடக்கூடாது. அண்ட் இப்போது சிவானி கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

எனக்கு ஒரு டவுட். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இந்த லவ் இருக்குல்ல, இந்த லவ் காதல், எஸ் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை வந்து அட்ராக்ஷன் இல்லையா, எங்கே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்னா உடனே மைண்டில் வருது லவ், ரொமான்ஸ், சர்ப்ரைஸ். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டைம் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை ஸ்டார்டிங்கில் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், டெய்லி கால்ஸ் வருது, என்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கால் இல்லை மெசேஜ் இல்லைனாலும் அப்படியே கண்ணு வந்து தேடும், எங்கே அந்த க்யூட் மெசேஜை காணுமே அப்படின்னு. அப்புறம் அந்த சின்ன சின்ன ஃபைட்லாம் கூட க்யூட்டாக தெரியும் ஆரம்ப காலத்தில். ஆனால் அந்த டைம் போக போக தான் ஒருத்தோட ரியல் பர்சனாலிட்டி நமக்கு வந்து தெரிய வரும் இல்லையா, அவங்க யார் உண்மையாகவே அவங்க யார் அப்படின்னு ஒரு டைம் எடுக்கும். ஒரு பர்சன் நம்மளை மாதிரி வந்து யோசிக்க மாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து இருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, நம்ம அவங்களோட இமோஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, நம்மளோட இமோஷன்ஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அங்கே தான் அந்த ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகும், நான் சொல்கிறத தான் கரெக்டு நம்ம நிற்போம், அவங்க வந்து இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அவங்க நிற்பாங்க. பட் இந்த நல்ல கப்புள் அப்படின்னா சண்டையே வராத கப்புள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, சண்டை வந்தாலும் ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கிற கப்பல் அதுதானே ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் இந்த பார்ட்னர் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறதுக்கு பதிலாக உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலே அங்கேயும் முடிஞ்சுது, அப்பா என்ன புரிஞ்சுக்கிற இப்படி ஒரு பர்சன் அப்படின்னு அங்கேயும் அவங்க மெல்ட் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த வாய்ஸ் டோனில் கூட பிரச்சனைகள்லாம் வரும், நம்ம கேட்குற ஒரு விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும், நிறையா பிரச்சனைகள் வந்து இந்த மெசேஜில் தான் நடக்கும், ஏன்னா நம்ம படிக்கிற டோனே வந்து வேறையாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஐ லவ் யூ அப்படின்னு டெய்லி சொல்லாமல் இருந்தாலோ, இல்லை டயர்டாக வரும்போது ஒரு கப் டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்காமல் இருந்தாலோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கே வந்து நம்ம பார்ட்னரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, நீ வந்து அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு அவங்களுக்கு குறை சொல்கிறத தாண்டி அவங்கள புரிஞ்சுக்கிறது ஓகே அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கிறது, அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுக்கறது இல்லையா. ஸோ இதுலேயும் நிறைய இருக்கு, இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய்.
6: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: இந்த ஹே சினாமிக்கா படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வர அந்த யாழன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், நிறைய பேரோட ஒரு ட்ரீம் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒய்ஃபை வந்து அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குறான் பாரு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு டயலாக்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த படத்தில் வந்து அதை நிஜமாகவே வந்து அதை காமிக்கும்போது வாவ் அப்படின்னு இருக்கும். ஒய்ஃப் வந்து குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது, அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சாப்பாடெல்லாம் அப்படியே டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறது, அவங்க பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகும்போது அவங்கள அப்படியே சுற்றி வளைச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு ஊட்டி விடுறது, கிளம்பும்போது அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு விடுறது. ஸோ இது எல்லாமே இந்த நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஓவராக வந்து தாங்கும்போது, இவங்க எப்பயும் இப்படி தானே நம்ம கூட தானே இருப்பாங்க, நமக்கு தானே எல்லா சேவையும் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் சிலருக்கு வரது உண்டு. சில பேர் வந்து ஏங்குவாங்க, இந்த ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்பில் இப்படி இல்லையே அப்படின்னு, நம்ம தானே தாங்குகிறோம் அப்படின்னு. ஆனால் சிலர் வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க, ரொம்ப டிக்கெட் ஃபார் கிராண்டட் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு பர்சன் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப தாங்குறாங்க அப்படின்னா பதிலுக்கு நீங்களும் தாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்கள வந்து எங்கே சுற்றினாலும் நம்மகிட்ட தானே வரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் அப்படி நான் வந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஸோ எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அது அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அந்த படத்தில் கூட, ஹே சினாமிக்கா படத்தில் கூட அந்த ஒரு கிளைமேக்ஸில் வந்து எவ்வளோதான் வந்து அந்த பொண்ணு வந்து தள்ளி போகணும்னு நினச்சா கூட அவர் வந்து மறுபடியும் துல்கர் வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட தான் வந்து வருவார். உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கா அம்மோ அப்படின்னு அந்த கேட்குற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அங்கேயே வந்து எல்லா பெண்களுமே வந்து உருகிடுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பசங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பெண்களும் ஜாஸ்தியாக வந்து இருக்கிறாங்க அப்படியே சொல்ல போனால். ஆனால் அது ஒரு பாயிண்ட்டில் வந்து அதை எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, என் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காவ அப்படின்னு வந்து பசங்களுமே வந்து சில நேரங்களில் வந்து தப்பாக நினச்சிக்கிறது உண்டு. பட் கடைசி வரைக்கும் அவங்க உண்மையான பாசத்தை யாருமே புரிஞ்சிக்கலையே அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலர் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, அப்படியே சிரிச்சுட்டே கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள அவ்வளோ பெயின் வந்து இருக்கும். பட் ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருக்க அந்த குட் சைட்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை வந்து போயிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஹே சினாமிக்கா மூவி வந்து பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: தியார் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்புகளுக்கு 0555241536 அல்லது yaalkalviyagam.com.
4: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T&Cs apply.
0: வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும். பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dream Land நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
0: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
5: இந்த ஆஃபர் August 2 மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 0564154242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ ஊருக்கெல்லாம் நம்ம காசு அனுப்புறோம் இல்லையா, காசு அனுப்பும்போது என்னடா இது, நம்ம காசு மட்டும் தான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ இனிமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ட்ரஸ்ட் மீ, அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் தெரியும்ல, இந்த சம்மரில் நீங்கள் எவ்ரி டிரான்சாக்ஷனை அல் அன்சார் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட மணி, இப்போ நீங்கள் ஊருக்கு வந்து 1000 அனுப்புறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் ஆனால் எப்படி இருக்கும், அது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சும்மா சொல்லுங்க, 600,000 திரம்ஸ் கேஷ் ப்ரைஸ் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். அது மட்டுமா, இன்னும் இருக்கு பிராண்ட் நியூ ஜெட்டோர் P1 கார், அப்படியே உங்கள் வீட்டு வாசல்லையோ உங்கள் ஆஃபீஸ் வாசல்லையோ அப்படியே கிராண்டாக பிரம்மாண்டமாக ரெண்டு ஒன்று தானே நின்றுட்டு இருந்ததுனா எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். August 31st நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. யூஸ்வலாகவே அலன்சார் எக்ஸ்சேஞ்சோட அந்த வின்னர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூலாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நான் வந்து நேரில் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்படியே கட்டுக்கட்டாக வந்து காசெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி நீங்களும் போய் கை நிறைய காசு வந்து வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்ருக்கு. ஸோ உடனே அல் அன்சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் வந்து ஊருக்கு காசு அனுப்பலாம் நீங்கள். இல்லைனா டைரெக்டாக அல் அன்சார் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ August 13 மட்டுமே, ஓகேவா? ஸோ August 13 வரை மட்டுமே. அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, August 13 வரை மட்டுமே.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
1: அன்புடன் நான் brought to you by Ayu Treat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayu Treat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய கப்பல்ஸ்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நான் நினைக்கிறது தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த படிக்காதவன் படத்தில் தனுஷ் அண்ட் திவ்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஷாப்பிங் போவாங்க. அப்போ வந்து திவ்யா வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு சுடி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு எடுக்கிறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தனுஷ் தலையில் அடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு கலராடி அப்படின்னு சொல்லி திட்டுவார். இது படத்தில் பார்க்குறதுக்கு வேணால் ஒரு காமெடியை வந்து நம்ம சிரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் நமக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த கலர், அந்த ட்ரெஸ், அதை நம்ம அதை வியர் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதை நம்மளோட பார்ட்னர் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணும் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணும். ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்கா, நீ கண்ணை மூடிட்டு வாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது இல்லை. சில பேர் ஜோக் அப்படின்ற ஒரு பேரில் இதெல்லாம் ஒரு கலராக, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை நீ போடுற பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது வந்து சுக்குநூறு அப்படியே சல்லி சல்லியாக உடைச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது சில நேரங்களில் அதை நீ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதை வந்து சொல்லணும் அப்படின்னா அதை டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக நீ இந்த கலர் ட்ரை பண்ணி பாறேன், இதை விட உனக்கு இது பெட்டராக இருக்கும், பட் உனக்கு அது பிடிச்சிருந்ததுனா நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த சொல்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அங்கே தான் இந்த நிறையா கம்யூனிகேஷன் வந்து இந்த லேக் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். படங்களில் பார்க்குறோம், ஒரு ஜோக்குன்னு நினச்சி நம்ம கைத்தட்டி சிரிக்கிறோம், ரசிக்கிறோம், நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறோம். பட் ரியல் லைஃப்பில் அது நமக்கு நடக்கும்போது அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் இல்லை. அது சில பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, நம்ம லைஃப்பும் படமும் ஒன்றும் கிடையாது இல்லை, அங்கே தான் சார் பிரச்சனையே, அங்கே தான் பிரச்சனையே. இல்லை, நான் இந்த லவ்க்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், வேற எங்கேயும் நான் போல. கண்டிப்பாக அடிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. சில நேரங்கள்ல நமக்கு இந்த ஞாபக மறதி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கண்டிப்பா தோண்டிருக்கும் தெரியுமா? ஆக்சுவலி மறதி நல்லது, இது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ முக்கியமா வந்து ஒரு கப்பல் ஒரு சண்டையை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணா பெஸ்ட் அப்படின்னு யோசிக்கும் போது, சண்டை இல்லாத ரிலேஷன்ஷிப் இருக்கா? இம்பாசிபிள் சார் அப்படின்னு இருக்கும்ல. டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒரே வீட்டில் வந்து இருக்கிறாங்க, சேம் லைஃபை வந்து ஷேர் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 100% இருக்கும். ஆனால் இந்த சண்டை போடுறது வந்து மட்டுமே ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படின்றதானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோவம் வந்துச்சுன்னா போதும், பழைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும்ல, ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் வந்து விட்டுருப்போம் தெரியாமல், அதை ரியலைஸ் பண்ணி சாரியும் கேட்டு பேச்சப்பும் ஆயிருப்பாங்க. பட் அப்போது நடந்த சண்டையை அப்படியே தோண்டி எடுத்து பேசுறது, ஒரு இஷ்யூக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தான் தேவை. ஆனால் பழசு அப்படியே வந்து அதை எடுத்து மறுபடியும் அங்கே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற சில சண்டையெல்லாம் வந்து நடக்கும். எப்போ பண்ணது ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் தெரியாது நமக்கு இல்லையா. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்ஸை வந்து வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, சம்டைம்ஸ் நான் தான் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்ண வைக்கும் இல்லையா. சில பேர் லூஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது தான் நம்மளே பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், ஆஸ்க் யுவர் செல்ஃப், எனக்கு இந்த பர்சன் முக்கியமா இல்லை இந்த ஆர்கியூமெண்ட் முக்கியமா? நமக்குள்ளேயே கேட்கணும், எனக்கு இந்த பர்சன் வேணுமா இல்லை இந்த சண்டேல நான் ஜெயிக்கணுமா அப்படின்னு. ஈகோ கொஞ்சம் கம்மி பண்ணால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொண்டு போக முடியும், அந்த ஈகோ நமக்கு தேவையா அப்படின்னு. ஆனால் இந்த பர்சன் மட்டும்தான் வேணும், எப்போவுமே நான் இவங்களை மட்டும்தான் சூஸ் பண்ண போகிறேன்னா, அந்த ஈகோவாக இருக்கட்டும் அந்த ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் அப்படியே தூக்கி கெடாசிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரோட லைஃப்லேயும் ஒரு பீஸ் வரும் பாருங்கள். அப்பாடா, இதுக்கு நான் அப்போவே அதை தூக்கி போட்டிருப்பேனே, எனக்கு நீ தான் வேணும், நீ வா நம்ம பேசி இதுக்கு தான் எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக வந்து கண்டினியூ ஆகல, ஒரு காம்படிஷன் இல்லாமல். அதுதான் வந்து டீம் ஒர்க் இல்லையா. ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஒரு டீம் அப்படின்றது மைண்டுக்குள்ளே வந்து இருந்தது அப்படின்னா பிரச்சனைக்கான ஸ்பேஸே வந்து இருக்கவே இருக்காது இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ரிமைண்டர் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும், ஏற்கனவே ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் வந்து பெஸ்ட்டாக போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப். பட் ஒரு வேளை குட்டி குட்டி சண்டை அப்பப்போ வருது அப்படின்னா இட்ஸ் ஓகே, இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் பாதி பிரச்சனையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது, அவ்வளோ ஸ்மூத்தாக போகணும். உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர், 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். ரிலேஷன்ஷிப்ல பார்ட்னரோட ட்ரீம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கூட மட்டுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் வந்து இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாபீஸ், கோல்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். பிகாஸ் ஹாப்பி இண்டிவிஜுவல்ஸ் வந்து தான் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போ, இன்னொரு நாள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்டோ இல்லை அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு அந்த டைம் டேபிள் அதை ப்ராப்பராக வந்து ஸ்கெட்யூல் பண்ணுறது. பார்ட்னரோட சக்ஸஸ் பார்த்து இன்செக்யூர்டாக வந்து ஃபீல் பண்ணாமல் நம்மளே ஜெயித்த மாதிரி வந்து அதை ரசிக்கிறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது இல்லையா. நீயும் க்ரோவாக நான் அவன் பக்கத்தில் வந்து இருக்கேன் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்காம இதுவும் ஒரு விஷயம்தான், உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருப்பாங்க. டுகெதராக க்ரோ ஆகிறது தான் கப்பிள்ஸ் இல்லையா. அப்போ தான் அந்த லாங் ஜேர்னியை என்ஜாய் பண்ண முடியும், செலிப்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு போட்டியோ இல்லை ஒரு ரொம்ப கசப்பாக மாறிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே துளி அளவு அந்த நெகட்டிவான ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆகுது, இது வந்து ஏன் ஆகுது எனக்கு தெரியல அப்படின்னு ஓப்பனாக பண்ணி பேசுறது ரொம்ப நல்லது. நீ கரெக்டாக தான் போகிற, பட் எனக்கு வந்து அப்படி தோணுது அப்படின்னு நம்மளோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணும்போது அப்போ நம்மளோட பார்ட்னரே நமக்கு வந்து ஓகே இதுதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அது கிளியர் ஆகிடும் இல்லையா. அதை மனசுக்குள்ளேயே வந்து மறைச்சி வைக்கும்போது ஒரு பாயிண்டில் அது வெடிக்கும், அது பிரச்சனையை வந்து உண்டாக்கும். ஸோ சில இடங்களில் நம்மளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீயே என்னை பார்த்துக்கோ, நான் வந்து என்னையே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், இப்படி தான் எனக்கு தோணுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சரண்டர் ஆகுது. நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட சரண்டர் ஆகுறது ஒரு பிரச்சனையே இல்லை இல்லை, ஏன்னா நம்ம தானே அவங்க, அவங்க தானே நம்ம அப்படின்றத மறந்து போயிடுறோம். அண்ட் திங்க் அபவுட் இட். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
2: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இவ்வளவு நேரம் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் தோன்ற விஷயங்களை என்கிட்ட நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ வந்து தியம் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் கூட அங்கே நீங்கள் சொல்லலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அஃபிஷியலி நாங்கள் ப்ளூ டிக் கூட வாங்கிட்டோம். அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. எப்போ வேணாலும் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் வந்து வேர்ல்டுலேயே சொல்கிறேன், வேர்ல்டில் எந்த கார்னரில் இருந்தாலும் நீங்கள் தமிழ் எஃப்எம் ஆப்பை வந்து கேட்கலாம். ஸோ ஒருவேளை கேட்கல அப்படின்னா நீங்கள் ஆப்பில் கேட்க மறந்துடாதீங்க. இப்போது சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் 8-11 நான் வருவேன். நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. வீட்டு எல்லாருக்கும் அப்பப்போ மெசேஜ் பண்ணி நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. ஏன்னா லேட்டாக வந்திருப்பீங்க, மெசேஜ் அனுப்பாமல் இருந்திருப்பீங்க, உங்களை பற்றி அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கம் அங்கே கெட்டு போகும், அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. கிளியர் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர்.
0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு பல்கலைக்கழக வரலாற்றில் முதன் முறையாக தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நிகழ்ச்சியை புறக்கணித்தார். மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கிய நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கே முதலிடம் இருக்கும், எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. எம் தாய் மொழியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று அக்கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, கடும் கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் என்று தாவேகா தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் அதற்கும் தயாராக உள்ளோம் என்று தாவேகா தெரிவித்துள்ளது. மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய இணை அமைச்சர் அளித்த பதில் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திரமோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே ஏதேனும் ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கு முன் கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி 16, 2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளதாக முதல்வர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் தொடர்பாக தற்போது நிலவும் சட்ட நிலைமையையும் ஏற்கனவே நிலை பெற்றுள்ள சட்ட கோட்பாடுகளையும் உரிய முறையில் கருத்தில் கொள்ளாமல் மத்திய ஜலசக்தி துறை இணை அமைச்சர் இவ்வாறு ஏமாற்றமளிக்கும் பதிலை அளித்துள்ளதாக தோன்றுகின்றது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் கர்நாடக மாநிலத்துக்கும் ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கும் இடையிலான ஆலமட்டி வழக்கில் கீழ்ப்படுகை மாநிலத்தின் ஒப்புதல் முற்றிலும் அவசியமானது என்று உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு வழங்கிய தீர்ப்பை தங்களது கனிவான கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி எஜமானர்களை பகித்துக் கொள்ளாமலும் ஆட்சிக்கட்டிலை காப்பாற்ற காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழக உரிமையை முதல்வர் விஜய் அடகு வைத்துள்ளார் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேகதாட்டு அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி கர்நாடகாவுக்கு தேவையில்லை என்ற ஒன்றிய இணை அமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழக உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். கர்நாடகாவில் பட வசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் இந்த சோஃபா மாடல் முதல்வர் எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கையையும் ஏற்கவில்லை. இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே மேகதாட்டுவில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதல்வர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குற்றப்பின்னணி இல்லாத நபர்களையும் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதில் தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனை வலியுறுத்தி நாட்டின் பல பகுதிகளிலும் கோக்ரோச் ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஜந்தர் மந்தரில் வன்முறையில் ஈடுபட்டதாக பலர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், அசாம் என பல மாநிலங்களில் வன்முறையில் ஈடுபட்டதாக பலர் கைது செய்யப்பட்டனர். பீகாரில் போராட்டக்காரர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கியை கொண்டு காவலர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார். இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மால்யா பக்சி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வால் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய விசாரணையின் போது நீட் போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குற்ற பின்னணி இல்லாத நபர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இளைஞர்களை கண்டு பாஜக அரசு அஞ்சுவது ஏன் என்று காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பிரியங்கா காந்தி இதனை தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீதான போலீசாரின் தாக்குதல் குறித்து அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் மீது AK-47 பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த உத்தரவிட்டது யார்? மாணவர்கள் இளைஞர்களிடம் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது என்றும் அவர் விமர்சித்தார். 152 வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருந்தும் தண்டனை பெற்றுத்தந்தது பூஜ்யமாக உள்ளது என்று பிரியங்கா காந்தி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் காகிதம் இல்லா சுங்க பிரகடன செயலாக்க முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அரசு பொதுச் சேவைகளை விரைவாக டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமராய்க தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதம் இல்லா சுங்க பிரகடன முறை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். உலகளாவிய நடைமுறைகளுக்கேற்ப இலங்கை முன்னேறுவதற்கு டிஜிட்டல் மாற்றம் அவசியம் என அவர் கூறினார். புதிய முறை அறிமுகமானால் சுங்க அனுமதி செயல்முறை மேலும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் திறம்படவும் நடைபெறும். அதே சமயம் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக வசதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் டிஜிட்டல் கையொப்பமிடப்பட்ட ஆவணங்களில் பின்னர் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டால் அவற்றை உடனடியாக கண்டறிய முடியும் என்பதால் மோசடி மற்றும் ஊழலை தடுக்க இந்த முறை உதவும் என அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தின் பல பகுதிகளுக்கு இன்று புழுதி புயல் தொடர்பான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது இதமானது முதல் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் புழுதி புயலாகவும் மாறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. புழுதியினால் ஏற்பட்ட மங்கலான பார்வை திறன் காரணமாக அபுதாபியின் முக்கிய சாலையொன்றில் வேக வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. ஷேக் தஹ்னூன் பின் முகமது சாலையில் முசாக்கின் அல் ஷுவைப் பாலத்தில் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு 100 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. தூசு மற்றும் மங்கலான பார்வை திறன் காரணமாக வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை குறைத்து மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனம் செலுத்துமாறு அபுதாபி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வாகனம் செலுத்தும் போது கைபேசி பயன்படுத்துதல், புகைப்படம் எடுத்தல் போன்ற கவனச் சிதறல்களையும் தவிர்க்குமாறு அபுதாபி காவல்துறை வாகன ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளது. புழுதி புயல் வீசும் போது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு அமைச்சகம் முக்கிய வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளியில் செல்லும் போது முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு கண்ணாடி அணியுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் மேடுகள் அருகே வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறும் ஓட்டுநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மூச்சு திணறல் அல்லது தொடர்ந்து இருமல் ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஜப்பானின் தெற்கு பகுதியான குமமோட்டோவில் இன்று 7.1 magnitude சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலநடுக்கத்தினால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தில் சிக்கிய 50 காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வணிக வளாகம் உட்பட பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் தீப்பற்றியுள்ளதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க குமமோட்டோ கோட்டையின் சுவர்களும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சுமார் 40,000 வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் கைபேசி சேவைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்றில் 2வது தளம் இடிந்து விழுந்ததாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய ஊடகங்களின் தகவலின்படி அந்த வணிக வளாகத்தில் பணியாற்றிய 20 முதல் 30 ஊழியர்கள் வரை மாயமாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இதேவேளை குமமோட்டோ மாகாணத்தின் மற்றொரு பகுதியில் உள்ள ஒரு காகித ஆலையில் புகை போக்கி இடிந்து விழுந்ததை தொடர்ந்து அங்கும் சிலர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையில் 15 பேர் கொண்ட அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. கே.எல். ராகுல் அணியின் துணைத் தலைவராக செயற்பட உள்ளார். அவருடன் யஷஸ்வி ஜெய்ஸ்வான், ரிஷப் பந்த், சாய் சுதர்ஷன், த்ருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுதர், ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், தேவ்தத் படிக்கல் மற்றும் சரண் ஜெயின் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 15 காலையில் ஆரம்பமாகின்றது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் ஆகஸ்ட் 23 தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இரு அணிகளும் ஆகஸ்ட் 7 முதல் 4 பயிற்சி ஆட்டத்திலும் விளையாட உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: 89.4 ஏய் நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இன்ஃபோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
5: மறந்துட்டேன். ஏய் நிவி,
2: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
3: நிவி நிவி, போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க. 89

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: இந்த அருமையோட

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
4: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

வளமிக்கு முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோ.

0: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
1: நீ படிச்ச பொண்ணு தானே,
0: உன்ன படிக்க முடியலையே.
1: ஏ தள்ளி போ,
0: என்ன தள்ளிட்டு போ,
1: கொஞ்சம் மூடு,
0: ரொம்ப மூடு.
1: ஐயோ.

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயி.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே For details, call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: se kese bude etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.